0: வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்துள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

ஸ்கிரீனில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டி நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றன. நில் பல் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினாவுடன் இப்பொழுது இணைந்திருக்கப் போகின்றோம். முதலாவது வினா என்ன என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். இதோ வினாவுடன் நாங்கள் வருகிறோம்.

நேர்களை நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு, செயற்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று 2026 செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் மிகப்பெரிய பிரம்மாண்டங்கள் உருவாகி இருக்கின்றன. கேள்வி என்னவென்றால், இந்த செயற்கை நுண்ணறிவு எந்த தசாப்தத்தில் கண்டறியப்பட்டது? தசாப்தங்கள் தான் விடையாக தருவோம், நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்கலாம். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்டறிதல் அல்லது கண்டுபிடிப்பு எந்த தசாப்தத்தில் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது என்பதுதான் கேள்வி. நாங்கள் அதற்காக உங்களுக்கு 3 விடைகள் தருவோம், அதை வைத்துக்கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முதலாவது 2020களில் கண்டறியப்பட்டது. இரண்டாவது 1950களில் கண்டறியப்பட்டது. நேர்களே, அந்த 20கள் என்று சொன்னார், 2020கள் என்றால் 21, 22, 23, 25, 29 வரை செல்லும். 50களில் என்று சொன்னால் 51 தொடக்கம், 59 வரை செல்லும். அப்போ அப்படித்தான் விடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். 2020களில் கண்டறியப்பட்டது. ரெண்டாவது 1950களில் கண்டறியப்பட்டது. மூன்றாவது விடை 1990களில் கண்டறியப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு எப்போது கண்டறியப்பட்டது? முதல் முதலாக செயற்கை நுண்ணறிவு எப்போது கண்டறியப்பட்டது 2020களில், 1990களில், 1950களில் கண்டுபிடித்த அலையுங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு பற்றி பல்வேறு விதமான செய்திகள், அச்சமூட்டுகின்ற செய்திகள், மனித குலத்துக்கே செயற்கை நுண்ணறிவு இப்போது விரோதியாக மாறிவிடுமோ, மனித குலத்தையே அழித்து விடுமோ என்றெல்லாம் இப்போது பயங்கரம் பூச்சாண்டி காட்டுகிறார்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம். சிலிக்கோன் வேலியில் இப்போது இவ்வாறான பெரிய பெரிய சோகங்கள், சிந்தனைகள், அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. போகிற போக்கில் நாங்கள் நவீன தொழில்நுட்பம் என்று பேசுகின்ற இந்த AI செயற்கை நுண்ணறிவு மனித குலத்துக்கே, கண்டறிந்த மனித குலத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். சிலிக்கோன் மனிதர்கள் உருவாகி விடுவார்கள், புதிய மனிதர்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆகவே அது பற்றி நாங்கள் கொஞ்சம் தேட வேண்டும். அதற்குரிய ஒரு அடித்தளமாக இது அமையும். கேள்வி என்னவென்றால், செயற்கை நுண்ணறிவு எந்த தசாப்தத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? 2020களில், 1950களில், 1990களில். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாம் ஒரு பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். அந்த பாடல் ரிஷி மூலம் திரைப்படத்தில் மதன் நிசா இந்த பாடலை விரும்பி கேட்ட தவம், தேவகுமார், நிர்மலா, காசி, முரின், மூர்த்தி ஆகியோரது விருப்பத்தில் அது வருகிறது.

அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 8:16 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த வினா, இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது பற்றிய ஒரு வினாவுடன் தான் நாங்கள் இணைந்திருந்தோம். எந்த தசாப்தத்தில் ஏஐ தொழில்நுட்பம் என்பது உலகளவில் முதன்முறையாக பேசப்பட்டது?

0: ஆமாம், இந்த தசாப்தத்தில் ஏஐ தொழில்நுட்பம் பற்றி முதல் முதலாக பேசப்பட்டது என்ற வினாவுடன் இணைந்திருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். 2020களில், 1950களில், 1990களில். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நினைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன். பஞ்சாச்சரம்
0: வாருங்கள்.
1: நாங்கள் அறிந்து கொண்டது, தகவல் கிடைத்தது 1950களில். அந்த தகவல் தான் நாங்கள் தெரிந்து கொண்டது. அது இப்பதான் கொஞ்சம் பலப்பட்டிருக்குது. 20 எல்லாம் பலப்பட்டிருக்கு. ஆனால் அது இந்த இது அதிகாரி நீங்க கேட்ட கொல்லி அதிகாரபூர்வமாக அறியப்பட்டது 1950களில்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். வெண்வா
0: சொல்லுங்கள். வெண்வா,
2: 1950ல் அலன் டியூரிங்ன்ற அமெரிக்கால
0: அறிமுகப்படுத்தினேன். நாங்கள் நச்சம் திடுதிப்ப நேற்று
3: இன்றைக்கு
0: வந்தேன். ஆரம்பத்தில் இந்த செஸ் விளையாட்டுகள் அப்படியான அந்த கேம் அதுகள தான் உணர்ந்தவன். பிறகு பிறகுதான் மெல்ல மெல்ல அதை வடிவமைச்சு இன்றைய இந்த அசுர வளர்ச்சி பெற்று, இந்த அசுர வளர்ச்சி தான் இப்ப மனித குலத்துக்கே பெரும் அபாயமாக மாறி.
3: நேற்று எடுத்த கேள்வி பண்றான் எப்படின்னா, இந்த மனிதர்கள் இப்ப இந்த உலகத்தை மாசுபடுத்துறதால இப்ப மனிதர்களையே அறிக்கிற அளவுக்கும் இது கொண்டு வரும் என்றுதான் சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க.
0: பாத்தீங்களே, மனிதர்கள் அழிச்சு போட்டு இப்ப ஏஐ தான் வாழ போகுது.
3: ஓ, ஏஐ தான் இப்ப மனிதர்களையே அழிக்கும். அவன் இந்த வருங்காலத்துல வந்து இப்ப உலகத்தை மாசு கூட செய்து மனிதர்கள் தானே. இப்ப அதுக்காக அப்படி ஒரு இதை தடுக்கிறதுக்குரிய வழிமுறை கண்டுபிடிச்சு நேற்று ஒரு ஆய்வு கேட்டேன்.
4: எங்களுக்கு தெரியுது.
0: இப்பதான் அது அசுர வளர்ச்சி பெற்றிருக்கு.
4: அசுர வளர்ச்சி இப்பதான் அது பெற்றிருக்குது. ஆனால் அந்த நேரமே நடந்திருக்கு. எங்களுக்கு அதை பெரிய தெரிஞ்சிருக்கு. இப்பதான் அதை அறிகிறோம்.
0: நன்றி.
4: நெட்வொர்க் ஏற்கனவே நடந்தோன்னு இருந்திருக்கு.
0: நெட்வொர்க் படிப்படியா வளர்த்து கொண்டு
4: வந்திருக்கீங்க. வளர்ந்து அமெரிக்கா தான் அதைய ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. குடிக்கிறதும் அமெரிக்கன் தான்.
0: சிலிகான் மனிதர்கள் என்று சொல்லி போட்டோம் பாபம். நன்றி.
4: அமெரிக்கரிடாமல் ஒன்றுமே அணு அவனின்றி அணு அசையா அதென்ன.
0: ஓ, நீங்கள் அப்படி பாருங்க. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்க.
5: 1950 ஆனா என்ன பிரச்சனைடா? ஏஐயே மனித குலத்துக்கு அதே கட்டுப்படுத்த இல்லாம இருக்க போகுது. அதுதான் அது அந்த நேற்று வந்த சவாலின் படி அது அப்படித்தான் கூறியிருக்கிறார். அந்த வேண்டிய தொழில்நுட்பங்களை இதையே கட்டுப்படுத்த இல்லாத அளவுக்கு அது கண்டபாடிலே செயல்படும்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் பவான். ஐம்பது இப்ப பலப்பட்டிருக்கு. 2020
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன். நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்க.
7: 1950
0: வணக்கம்
8: ரமேஷ். இது வந்து அந்த காலகட்டம் 50 தான். இருந்தாலும் பின்னாடி நம்ம இனிமே வந்து ஊருக்கு போறதுல யாரும் பயப்பட மாட்டாங்க. ஊருக்கு மனுஷி போனாலும் சரி, ஏழில் ஒரு மனைவி இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அங்க ஒரு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு பயம் என்ன, ட்ரம்ப் மாதிரி ஒரு ஏஐ ஒன்று விட்டு விட்டு போயிடுவாங்க காலங்காலமும் நம்ம தொந்தரவு பண்றதுக்கு. அது ஒரு பயம் இருக்கு. இப்போ
0: அப்படி ஒரு பயம் இருக்குன்னு யாருமே அதை யோசிக்கணும்.
8: அப்ப அவர் பாடு ஒரு ஏஐ போட்டு விட்டார் வச்சுங்க, காலங்காலமா அது பாட நம்ம இந்த மாதிரி வரி வெறின்னு போட்டுட்டே இருந்தா என்ன பண்றது?
0: நன்றி, நன்றி,
8: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்கள் மூர்த்தி. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
9: 50
0: ஆமாம், 50 என்பது மிகச்சரியான விடை. எல்லா நேர்களும் சரியான விடை தந்தார்கள். அந்த தேடலும் நேர்கள், நாங்கள் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நேர்களை தேட வைக்க வேண்டும். அந்த தேடலை மிக கச்சிதமாக செய்கிறீர்கள், வாழ்த்துக்கள். உண்மையில் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது 56 ஆண்டில் தான் அதிகாரபூர்வமாக முதல் முதலில் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவின் ஒரு டார்ட்மவுத் காலேஜ் கல்லூரி, டார்ட்மவுத் என்ற ஒரு கல்லூரி அமெரிக்காவில் இருக்கின்றது. அந்த டார்ட்மவுத் கல்லூரி என்பது நியூ ஹாம்ப்ஷையர் என்பது அமெரிக்காவில் உள்ள ஆரம்பகால குடியேற்றங்களில் ஒன்று. 13 குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட குடியேற்றங்களில் ஒன்று தான் இந்த நியூ ஹாம்ப்ஷையர். அங்குள்ள டார்ட்மவுத் கல்லூரியில் தான் இவ்வாறான ஆய்வு முதல் முதலில் உருவாக்கப்பட்டது. அதை ஆரம்பத்தில் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டில் ஜோன் மெக்கார்டி என்பவர்தான், என்ற கணனி விஞ்ஞானி தான் முதன் முதலில் செயற்கை நுண்ணறிவு என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர். யார் பயன்படுத்தியவர் என்றால் ஜோன் மெக்கார்டி என்பவர் தான் முதன் முதலில், இவர் ஒரு கணனி விஞ்ஞானி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தினார்கள். அவர் பின்னர் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்ற ஒரு செல்லப்பேரும் அவருக்கு வழங்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்ற செல்லப்பேரும் வழங்கப்பட்டிருந்தாலும் 1950 நவீன கணனியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அலன் டூரிங் இயந்திரங்களால் சிந்திக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அந்த டூரிங் சோதனை என்ற ஒரு முறையை இவர் உருவாக்கினார். டார்ட்மவுத் மாநாட்டில் ஏஐ ஒரு தனி அறிவியல் துறையாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றது. அந்த 50s 70s ஆரம்பகால வளர்ச்சி, ஒரு செஸ் சதுரங்கம் விளையாடுகின்ற புரோக்ராம்கள் மற்றும் எளிய கணனி மொழிகள் என்பவற்றில் தான் இது பயன்படுத்தப்பட்டது. என்றாலும் பிரிட்டிஷை சேர்ந்த அலன் டூரிங், அவர் பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்தவர், ஒரு சிறந்த கணிதவியலாளர், தர்க்கவியலாளர், கணனி விஞ்ஞானி. இவர் நவீன கணனி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று பிற்காலத்தில் போற்றப்படுகின்ற அளவுக்கு இவரது சோதனைகள் மிக தீவிரமடைந்தன. அந்த தீவிரமடைந்த டூரிங் இயந்திரம் மெஷின் என்பதுதான் நவீன கணனிகள் செயற்படுவதற்கு அடித்தளமாக அமைந்தது. இவ்வாறு அமையப்பெற்ற இந்த ஆரம்பமான இந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விடயங்கள் பிற்காலத்தில் மெல்ல மெல்ல வளர்ச்சி பெற தொடங்கின. உண்மையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் இவருடையது, அவரது இவரின் கண்டுபிடிப்பு என்று யாரும் உரிமை கூற முடியாது. ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொருவரது செல்வாக்கு இதில் இருந்திருக்கின்றது. ஜோன் மெக்கார்டி எவ்வாறு செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று சொல்லப்படுகின்றாரோ, அதேபோல் அலன் டூரிங்கும் இவ்வாறான ஒரு பெயரை, செல்ல பெயரை பெற்றிருக்கின்றார். இப்படி பலரும் தொடரான செயற்பாடுகள் மூலம்தான் இன்றைய செயற்கை நுண்ணறிவு என்பது உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. மனிதனைப் போல சிந்திக்கும் மற்றும் கற்கும் இயந்திரங்களை உருவாக்க முடியும் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு கண்டறியப்படுகின்றது. அவ்வாறு கண்டறியப்பட்டு இன்று உலகத்தின் பல நாடுகளில் இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது பல்வேறு விதமான துறைகளில், ஒரு சிறிய மனிதனால் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு இன்று புகுந்திருக்கின்றது. இது பல்வேறு விதமான சர்ச்சைகளையும் இப்போது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. பல நிறுவனங்கள் இவ்வாறான செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உற்பத்திகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஓப்பன் ஏஐ என்ற நிறுவனம் சட் ஜிபிடி மற்றும் GPT-4.0 போன்ற மேம்பட்ட ஏஐ மாதிரிகளை உருவாக்கிய நிறுவனம். அந்த்ரோபிக் என்பது இப்போது பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மையமாக கொண்டு செயல்படும் நிறுவனம். இந்த நிறுவனம் தொடர்பில் தான் இப்போது சர்ச்சைகள் உருவாகி இருக்கின்றன. அதேபோல் கூகுள் டீப் மைண்ட், அது ஜெமினி என்ற ஏஐ மாடல் தேடுதல் தளங்களை இப்போது ஸ்மார்ட் போன்களில் உருவாக்கி இருக்கின்றது. மெட்டா நிறுவனமும் ஏஐ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் தாய் நிறுவனமான மெட்டா நிறுவனம் லாமா என்ற திறந்த மூல ஏஐ மாதிரியை உருவாக்கி இப்போது ஆராய்ச்சியாளர்களுக்கு இலவசமாக அவற்றை வழங்கி வருகின்றார்கள். இதைவிட எலான் மஸ்க் என்பவரால் தொடங்கப்பட்ட எக்ஸ் ட்விட்டர் தளத்தில் இயங்கும் குரோக் என்ற ஏஐயும் உலகத்தில் இப்போது பெருமளவு செல்வாக்கு பெற்றிருக்கின்றது. இப்படி பல நிறுவனங்கள் இருக்கின்றன. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஓப்பன் ஏஐ, அதேபோல் அமேசான் நிறுவனம் என்று பல நிறுவனங்கள் இவ்வாறான உற்பத்திகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த போட்டி, நிறுவனங்களுக்கு இடையிலான இந்த போட்டி தான் மனித குலத்துக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளுகின்ற போது புதிய புதிய போட்டி கண்டுபிடிப்புகள் சில வேளைகளில் மனித குலத்தை அழிக்கக்கூடிய வகையில் அவற்றின் கண்டுபிடிப்புகள் மாறிவிடுமோ என்ற அச்சம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இரண்டு ஏஐக்கள் ஒன்றாக பேசக்கூடிய அளவு இன்று உலகத்தில் நுண்ணறிவு தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு விருத்தி பெற்றிருக்கின்றது. அவை மனிதர்களை பற்றி பேசுகின்ற அளவுக்கு கூட இவ்வாறான செயல் திட்டங்கள் இன்று உருவாக்கப்படுகின்றன. ஆகவே இவை இணைந்து மனிதர்களுக்கு எதிரான பல்வேறு விதமான செயற்பாடுகளில் எதிர்காலத்தில் ஈடுபடலாமா என்பது போன்று இன்று சிந்திக்க தொடங்கியிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த மனிதர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால்தான் அது மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்ற சந்தேகம் இப்போது வலுத்திருக்கின்றது. எல்லாவற்றையும் கண்டறிந்த விஞ்ஞானம் நிச்சயமாக இதற்கும் ஒரு விடை தரும் என்ற அசராத நம்பிக்கையுடன் இருப்போம். விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒலிக்கும் பாடல் நிஷா மற்றும் ரமேஷ், நோர்வேஜியா, வெண்பா, சிவலிங்கம், பவான், குயின்ஸ்டன். பாடலை கொண்டு வந்த மூர்த்தி, விஜயன், ரஜி ஆகியோரது விருப்பத்தில் ஒலிக்கின்றனர்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை நாங்கள் அடுத்து ஒரு கொஞ்சம் கடுமையாக எல்லாரும் யோசிச்சிட்டோம். அவர் சின்ன விஷயமாக பார்ப்போம். கனடாவின் மிகச்சிறிய மாநிலம் எது? கனடாவில் உள்ள மிகச்சிறிய மாநிலம் எது? இந்த கேள்வி தான் அடுத்து எங்களது நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்து இருக்கின்ற நேர்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த கேள்வி. கனடாவின் மிகச்சிறிய மாநிலம் என்று எது அழைக்கப்படுகின்றது? கனடாவின் மிகச்சிறிய மாநிலம் என்று எந்த மாநிலம் அழைக்கப்படும்? மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கனடாவின் பல்வேறு விதமான 10 மாநிலங்கள் கனடாவில் இருக்கின்றன. அதில் மிக சிறிய மாநிலம் என்று இது அழைக்கப்படுகின்றது. விடை சொல்ல முதலே நேர்கள் விடைகளுடன் இணைந்து கொள்கின்றார்கள். சந்தோஷம். நாங்கள் மூன்று விடைகள் தருவோம், அதிலிருந்து கண்டுபிடியுங்கள். முதலாவது விடை சஸ்கச்வான். முதலாவது விடை சஸ்கச்வான். இரண்டாவது நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோர். நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோர். மூன்றாவது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட். மூன்று விடைகள். முதலாவது சஸ்கச்வான், இரண்டாவது நியூஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லப்ரடோர், மூன்றாவது பிரின்ஸ் எட்வர்ட். இதில் எந்த மாநிலம் கனடாவின் மிகச்சிறிய மாநிலம் என்று அழைக்கப்படுகின்றது? அலையுங்கள். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KM Business .ca 647-522-1775 647-522-1775.

0: ஆமாம், இது தனிப்பட்ட சொந்தங்களுக்கும் பொருந்தும், சிஎம்ஆர் சொந்தங்களுக்கும் பொருந்தும். எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது. உண்மையில் சிஎம்ஆர் நேர்கள் அத்தனை பேரும் இப்போது வினாக்கள் கேட்க முன்பவே நாங்கள் வினாக்கள் கேட்டு மூன்று விடைகள் சொல்வதற்கு முன்பாகவே இணைந்து கொண்டார்கள். அந்தளவு மிகப்பெரிய தேடல் நேர்களுக்குள் வந்திருப்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது நிச்சயமாக இன்னும் இன்னும் உங்களை வாழ்க்கையில் ஒரு திருப்தி மகிழ்ச்சி இவற்றை கொண்டு வர பண்ண. தனியே பொருள் தேடும் வாழ்க்கை மட்டுமல்ல வாழ்க்கை, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்தி வர வேண்டும். அந்த திருப்தி பல வழிகளில் வரலாம். நல்ல பாடலை கேட்பது, நல்ல அறிவை தேடுவது, நல்ல விடயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது, தேடிய அறிவுகளை அந்தந்த இடங்களில் சரியாக பயன்படுத்துவது, இப்படி பல விடயங்கள் எங்களது ஆளுமைக்கும் மன திருப்திக்கும் மிகச்சிறந்த வழிகாட்டல். நிச்சயமாக உங்களுக்கு அது நிறைய இருக்கும். அது என்னும் என்னும் உங்களை வாழ்க்கையை ரசிக்க ரசிக்க பண்ணும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது விடைகளுடன் நேர்களை இணைக்கப் போகிறோம். நேர்களை, கனடாவின் மிகச்சிறிய மாநிலம் எது என்று கேட்டிருந்தோம். அதில் மூன்று விடைகள் தந்திருந்தோம் நேர்களே. முதலாவது சஸ்கச்வான், இரண்டாவது விடை கொண்டு வந்தோம் நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெப்ரடோர், மூன்றாவது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: பஞ்சாட்சரம்.
1: இது வந்து பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், மியாமி. நீங்க சொன்ன மாதிரி மிக மிக சிறிய மாகாணம்,
0: மிக மிக சிறிய மாகாணம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வன்பா.
0: சொல்லுங்கள் வன்பா.
2: கனடாவில் அந்த ஈஸ்ட்ல இருக்க எல்லா மாநிலமும் சின்னம் தான். அதுக்குள்ள முயற்சி வந்து சாலட்டம் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட். அதுல ஆனா ஒரு சிறப்பு இருக்கு, அதுல அந்த லோங்கஸ்ட் பிரிட்ஜ் இருக்குது கனடாவில, நியூ பிரன்ஸ்விக்ல போறதுக்கு.
0: நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்க.
3: இது பிஇஐ தான்.
0: பிஇஐ பெரிய கண்டுபிடிப்பு உண்மையில. நல்லது. நன்றி.
3: அது என்னென்றால் இருந்தவர் அவர் தனக்கு அந்த கொஞ்சம் இங்கே இப்ப இன்ஜினியர் தெரிஞ்சு ஏதாவது போர் அடிச்சு இருந்தா கண்டு தான் டிரைவ் பண்ணி கொண்டு போடுவேன்
0: அங்க. அமைதியான இடம்
3: என்ன அப்படி போட்டு.
0: நன்றி நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நன்றி.
0: யா சொல்லுங்கள்.
4: எங்களுக்கு நீங்க வந்து நேரம் அது நல்ல ஆசிரியர் கிடைச்சால் மாணவர்களும் நல்லா தேடி பண்ண தெரியும்.
0: அப்படின்னா அது நாங்கள் சிஎம்ஆர் தூண்டுகோலா இருக்குது உங்களுக்கு.
4: தூண்டக்கூடிய ஆசிரியர்கள் வந்தால் மாணவர்கள் சந்திப்பது தேடிக்கணும்.
0: நிச்சயம். என்னடா ஜெயா, அந்த விட வந்து இப்படி சொல்ல வேணும், கதைக்க வேணும், சொல்ல. அப்பதான் மனதில் படியும். கிடவேருக்கு நினைக்கிறது கேட்டுக்கொண்டிருந்தா மனதில் படியும். கல்வி, இப்ப கல்வி கற்றவர்கள் கிடவேர் இருக்கிறீங்க. கல்வி என்பது என்னண்டா, நாங்கள் தனியே வாசிப்பது அல்லது மனநம் செய்வது மட்டுமில்லை, அதை சொல்ல ஒப்பிக்க வேணும். ஓ, ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கதான் அந்த பாடம், அது ஒப்பிக்கிறது தான் இந்த வேலை. அதுக்காக அந்த ஒப்பிக்கிற வேலையை தான் தூண்டுது சிஎம்ஆர். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். பவானி, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்.
0: போயிருக்கீங்களே
5: பவான்?
0: அதுக்கு முயற்சி செய்து பாருங்க. உலகம் முழுக்க பொறியியல் அங்க அவருக்கா போறது
5: தானே.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மாசன், நான் கதைக்கின்றேன்.
0: சொல்லுங்கள் மாதன்.
6: ஐயா, இது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் தான். 5,660 square feet மற்றது சரியான சின்ன இடம், நல்ல இடமா இருக்கு. நானும் போகவே இல்லை. நல்ல ஐலண்டா இருக்கும், அதை போய் பார்த்தா மிகவும் அழகா இருக்கும்.
0: மாதன், பரப்பளவு சொன்னபடியே அவர் கேள்வி கேட்கப்படுறேன். உங்களை நீங்க முடிந்தால் சொல்லுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. கனடாவின் மிகப்பெரிய மாநிலம் எது பரப்பளவில்? நீங்களால் யார்? நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை நடத்துகிறேன். வணக்கம்.
7: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ரவிசங்கர் வாருங்கள், எப்படி இருக்கிறீங்கள்?
7: சுகமா இருக்கு.
0: இப்ப இங்க கேரளாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே, டெல்லியிலேயே அணிக்கிறீங்க?
7: கர்நாடகால.
0: கர்நாடகாவுக்கு போயிட்டீங்களோ?
7: ஆமாங்க.
0: சந்தோஷம், மிக்க சந்தோஷம். என்னென்னா, நீங்கள் அன்றைக்கு எஃப்எம்ல கூட நாங்கள் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கீங்க கேட்டு.
7: ஆமாங்க.
0: கொஞ்சம் தடிமன் ஆயிட்டுதா? கிளைமேட் மாற்றம் என்ன?
7: ஆமாங்க. சளி பிடிச்சிருச்சு.
0: தெரியுது.
7: தண்ணி எல்லாம் மாறி, அதனால வைக்கிறேன். அப்புறம் சூடு வரைங்க.
0: ஓ, கடும் வெயில்.
7: கடும் வெயில்.
0: நீங்க போனீங்களா?
7: ஆமாங்க, போயிருக்கேன். அங்கிருந்து ரோட் ட்ரிப் போனோம்.
0: மோட்டார் பைக்ல?
7: இல்ல இல்ல இல்ல, பஸ்ல போனோம்.
0: உங்களோட நேர்கள், உங்களோட நட்புகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது.
7: ஆமாங்க.
0: கர்நாடகாவில எந்த சிட்டியில் நடிக்கிறீங்களா? அவர் போயிட்டார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வாருங்கள்.
8: இது வந்து பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் தான். இதுதான் மிக சிறியது, 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு
0: நினைக்கிறேன். நன்றி, நன்றி ரமேஷ். நீங்க போயிருக்கீங்களா? இல்ல
8: இல்ல இல்ல, போனதில்ல. பிளான் இருக்கு.
0: நன்றி, நன்றி, நன்றி, மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
9: பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்.
0: பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் என்ன?
9: ஆமா.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. ஆமாம், அது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் என்பதுதான் மிகச்சரியான விடை. எங்கள் நேர்கள் எல்லோருக்கும் எல்லா விடயங்களும் அத்துப்படி. சும்மா மதனை கேட்டு பார்த்தேன், இது பெரிய மாநிலம் என்று உடனே சொல்லிட்டார். இன்னைக்கு கியூபேக்கன் அது ஒரு நல்ல தேட. உண்மையில் வாழ்த்துக்கள். என்னமேனும் தேடுங்க மதன். நிறைய விஷயங்கள் தேடி தேடி தேடி தேடி தேடி, தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும் என்பது போல, இந்த வானொலி கேட்டாலே நிறைய விஷயங்கள் வரும், உங்களுக்கும் அறிவு பெருகும். அதுவும் சிஎம்ஆர் வானொலியோடு நீங்கள் 24 மணி நேரமும் இணைந்திருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு தகவலாக கேட்க கேட்க கேட்க, கேள்வி ஞானம் என்று சொல்கிறது, அந்த ஞானம் நிச்சயமாக உங்களுக்கு உதவும். விடைகளுடன் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள். இன்றைய நீல் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த பஞ்சாட்சரம், வெண்பா, நோர்வேஜியா, மதன், தேவகுமார், வன்குவர், பவான், நிர்மலா, ரமேஷ், மூர்த்தி, சிவலிங்கம், கர்நாடகாவிலிருந்து இணைந்து கொண்ட ரவிசங்கர் ஆகியோருக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆமாம், எங்களது கனடா நாட்டை பொறுத்தவரையில் டெரிட்டரி இருக்கின்றது, அதே போல் ப்ரொவின்ஸ் இருக்கின்றது. நிலப்பரப்பு, நிலப்பரப்பில் நுனாவுட் மிகப்பெரிய நிலப்பரப்பு. ப்ரொவின்ஸ் என்று பார்க்கின்ற போது கியூபெக் மிகப்பெரிய மாநிலமாக விளங்குகின்றது. மிக சிறிய மாநிலம் பிரின்ஸ் எட்வர்ட். இதை பற்றி நாங்கள் வருகின்ற வாரங்களில் இந்த அமெரிக்க தொடர் நிறைவு பெற கனடாவின் மாநிலங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். கனடாவும் மாநிலம், அதுக்குரிய ஒரு முத்தாய்ப்பு தான் இப்போ தொடங்கி இருக்கிறோம் இந்த வினாடி வினாவில். வருகின்ற 2 வாரங்களுக்குள் கனடா அமெரிக்க தொடர் நிறைவு பெறும். அமெரிக்கா அந்த டொனால்ட் என ஜார்ஜ் வாஷிங்டன் தொடக்கம், டொனால்ட் ட்ரம்பரை தொடர் நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கனடாவை பற்றி தான் பேச இருக்கின்றோம். அதே போல் மிக கூடுதலான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஒன்டாரியோ. மிக குறைந்த அளவு மக்கள் வாழுகின்ற நுனாவுட் பகுதி என்ற அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நில் பல்சோல் நிகழ்ச்சியை காற்றலை வழியே கேட்டு ரசித்த நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாறவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
10: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111 சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
11: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள் 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com
12: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
13: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
12: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
13: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383 வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
14: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
15: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
14: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407
0: விடைபெறும் முன்னர் திலீபன் என்னும் பெயரில் அறியப்படும் ராசையா பார்த்திபன் 1963 நவம்பர் 29 பிறந்தவர். 1987 செப்டம்பர் 26 இந்த மண்ணுக்காக தனது இன்னுயிரை நீத்தவர். பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய அரசுக்கு எதிராக நல்லூரில் மிக நீண்ட நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர். யாழ்ப்பாணம் ஊரழு என்னும் ஊரைச் சேர்ந்த திலீபன் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்தவர். இந்திய அமைதிப்படையினரிடம் 5 கோரிக்கைகளை முன்வைத்து அறவழி போராட்டத்தின் வழியில் நீர் மருந்தா உண்ணாவிரதம் இருந்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நேரத்திலும் உறுதியுடன் அந்த உண்ணாவிரதத்தில் உயிர் துறந்தவர். அந்த பார்த்திபனது, திலீபனது 5 அம்ச கோரிக்கை உண்ணாவிரதம் செப்டம்பர் 15 ஆரம்பமாகி செப்டம்பர் 26 வரை நீடித்தது. இன்று 3 நாள் நினைவு அவரது நினைவேந்தல் நிகழ்வுகள். எங்களது தாய் மண்ணில் பல இடங்களில் பல்வேறு விதமான அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களால் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: உலகெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அனைவருக்குமான
2: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jiva Jewelers.

¡Daniel Urra! ¡La! ¡Ande, rey!

கதி மாற சதிகார கதி மாற ஒரு நூறு படை மோத

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 9054176069 online shopping sale. 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069. குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து

அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா,
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது. நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604 9.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Lotus Funeral and Cremation.com.

0: முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay, no problem. Indigenam.
2: Bar glamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்திகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600. 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000.
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-4-6-

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing that adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chellathuk thanks.
4: Chellam illa da, Selvam.
5: Sari, sari.
8: Tamilan endru sollada, thalidum irundhu nillada, tharaniyai nee vellada.
9: Thirukkural, eeradiyal, ulagilandha, deiva pulavanin kural kelpom.
10: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய்நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27-இல், 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
5: அனைவருக்குமான
4: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. மிஸ்ஸிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 4162 4462.
1: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: காலை நேர வணக்கத்துடன் சீயமாட்டமலை ஸ்ரீயின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: மணத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
3: நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச செப்டம்பர் 12 தேதி அனுராதபுரத்தில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறை மா அதிபருக்கு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 29 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு ஆசனப்பட்டிகளை அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் நாளை முதல் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளரை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில்வே தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் இன்றும் தொடர்வதாக இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 6 தேதி நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மத்திய அரசு ஓய்வூதிய விதிகள் சரிபார்ப்பு சட்டத்தை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி மத்திய அரசு ஓய்வூதியர்கள் 3 நாள் தொடர் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். நாளை சென்னையில் போராட்டம் ஆரம்பமாகும். தமிழகத்தின் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக முன்னிலையாவார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் தேர்தல் சின்னத்தை இரு அணிகளும் பயன்படுத்த தேசிய தேர்தல் ஆணையம் இடைக்கால தடை விதித்துள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சௌவுக்கு ஒன்டாரியோ முதல்வர் டக் போர்ட் ஆதரவு தெரிவித்ததாக பரவிய கருத்தை டக் போர்ட்டின் அலுவலகம் தற்போது மறுத்துள்ளது. கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக மற்றும் அரசியல் பதற்றங்களினால் கனடியர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதை தவிர்க்கும் போக்கு அதிகரித்துள்ளது. ஒன்டாரியோவின் மிகப்பெரிய ஆசிரியர் சங்கமான எலிமெண்டரி டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஒன்டாரியோ வேலைநிறுத்தம் தொடர்பான அங்கத்தவர் வாக்கெடுப்பை நடத்த முடிவு செய்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் கேத்ரின் பிண்டலே கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள தொடர் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தாம் பதவி விலகப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரசிதா லத்தைப் இஸ்ரேலுக்கு 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான குண்டுகள் விற்பனை செய்யும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் திட்டத்தை செனட் தடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க போரில் தென்கொரிய ராணுவ படைகளை அனுப்பாது என ஜனாதிபதி லீ யே மியாங் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட ஆரம்ப தரவுகளின்படி நேற்று வியாழக்கிழமை வெறும் 4 சரக்கு கப்பல்கள் மட்டும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு பின்னர் அரசாங்கம் ஏற்பாடு செய்த மிகப்பெரிய பேரணியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளனர். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு அவர் அனுபவித்து வரும் ஊழல் வழக்கின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுமதிக்க மன்னர் சுல்தான் இப்ராஹிம் நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார்.
4: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

மழத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 16 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும், வரும் திங்கட்கிழமையை காலை பொழுது வெப்பநிலையாக 12 பாகையிலும் காணப்படுகின்றது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் HD-யில் 10 மணி வரை நீங்கள் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 12 மணி வரை நீங்கள் கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 12 மணியிலிருந்து 12:30 உங்களுக்கு 2 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 2 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 12:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4462 2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-யில் தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன கவலை அதான் சொல்லிக் கொண்டிருக்கேன்.
1: சொல்லுங்கள், இந்த கவலை என்ன பிரச்சனை?
2: ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், அந்த பாடல் எல்லாருக்குமாக கேட்போம்.
1: கண்டிப்பாக கேட்டு மகளிர்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து இதய தாமரை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ராவின் குரலில்.

0: தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜே பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ரஜி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா மகிழ்ச்சியா கலரப்பா இருக்கிறது.
1: நல்லது. நடக்க போயிட்டு வந்துட்டீங்களா?
2: நடந்து முடிஞ்சது. இடையில ஒரு காஃபி ஒன்று குடிக்கிறோம்.
1: நல்லது. எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு பள்ளிக்கூடம் படத்துல இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் இப்படியே உரையாத.
1: இந்த திரைப்படம் வந்து ஹலோ திரைப்படம்.
2: வணங்கது.
1: ஹலோ திரைப்படத்துல இருந்து வரக்கிற பாடல்.
2: ஹலோவா?
1: ஆமா.
2: நான் பள்ளிக்கூடம் நினைச்சேன். சரிங்க, ஓகே.
1: பள்ளிக்கூடமா? இல்லை.
2: ஓ, ஹலோ இல்ல, அது வேற பாட்டு. இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் அதை போடுங்க. எது இருந்தாலும் போடுங்க. ரெண்டு நல்லவா
1: கேட்டு மகளுங்கள். நன்றி.
2: அதே நல்ல பாடுதான் போடுங்க.
1: நல்லது. நன்றி. ஹரஹரன் சித்ரா பாடிய பாடல். தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுக்கு வள்ளிக்கிழமை வணக்கம் சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு இந்த பாடகம் வள்ளி வள்ளியில வந்த அந்த பாடகம்.
1: அந்த பாடல் கேட்போம். ஆமா, கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: கார்த்திக் மற்றும் மாணிக்க விநாயகத்தின் குரலை.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கேன். சரி, உள்ளுக்கு நின்றுதான் எடுக்கலாம், போய் டப்பன் டான்ஸ் பண்ணிடலாம் போயிட்டு.
2: பரவாயில்ல, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு வந்து புத்தம்புது பூவை படத்துல இருந்து செவ்வந்தி பூக்கும் செந்தாளும் காட்டுக்கும் அந்த
2: காட்டு பாடிய பாடு.
3: நல்லதா பாடின பாட்டியா?
2: நல்லது. கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜினி, மீரா பேசுறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க மீரா?
3: நான் நலமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
3: நான் பாடல் தெரிவை விட லைன்ல காத்திருந்து மெடிடேஷன் பண்ணிட்டேன் இவ்வளவு நேரம் வெயிட்டிங்ல.
2: அது நல்ல ஒரு எக்ஸசைஸ் தானே காலையில்?
3: ஆமா, ஒரு இடத்துல எழும்பாம ஒரே இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணி புத்த பாட்டு கேக்கிறதுக்காக ஒரு காலையில ஒரு பெரிய மெடிடேஷன் கொடுத்துருக்கீங்க எனக்கு. நீங்க
2: அப்ப நீங்க ஒவ்வொரு காலை பொழுது நீங்க எனக்கு கால் பண்ணினீங்கன்னா
3: கண்டிப்பா எனக்கு மோனிஷா அண்ட் மோனிஷா படத்துல இருந்து உயிரே வா உறவே வா.
2: ஆமாம், ஹரிஹரன் பாடிய பாடு.
3: ஆமா,
2: நன்றி நன்றி, காத்திருந்த மிக மிக்க நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்,
2: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
4: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, நிர்மலா பேசுறேன்.
4: எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். உங்களுடைய நேர இடத்திலையும் எங்களுக்கு இவ்வளவு கோல் பண்ணி எங்களுடைய கதைக்கிறதுக்கு மிக்க நன்றி முதலில்.
5: ஆமா, நான் கேட்டுட்டுதான் இருக்கேன் உங்க நிகழ்ச்சியெல்லாம்.
4: நன்றி.
5: ஆமா ஆமா, இன்னைக்கு பாடல் வந்து தீபாவளி படத்துல இருந்து காதல் வைத்து காதல் வைத்து அந்த பாட்டு.
4: விஜய் ஜெயசுதாஸ் பாடிய ஒரு பாடல்.
5: ஆமா,
4: கேட்டு மக்களுங்க தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு அழையுங்கள். நன்றி
5: நன்றி நன்றி நன்றி. பாய்
4: தீபாவளி திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய சிம்பிள்னா, முத்துக்குமாரனுடைய வரிகளில் விஜய் ஜெயசுதாசின் குரலில்.

0: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா
1: இருக்கிறோம். அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் வெற்றிவேல் படத்துல இருந்து சின்ன சித்திரம் என்ன கிடைக்குது அந்த பாட்டு
1: காலை பொழுது
2: நன்றி.
1: இந்த பாடல் மேனோ மற்றும் ஜானகியின் குரலை

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: குளிருது,
1: என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு வந்து தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து தென்மதுரை அந்த படம் கேட்போம்.
1: ஆமாம், SPB சுசீலாம் பாடிய பாடல். உங்களுடைய பாடல் வரும் கேட்ட மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
2: நன்றி அஜி,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா உற்சாகமா,
1: சொல்லுங்க. அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: தில்லி படத்துல இருந்து அப்படி போட பாட்டம்.
1: அப்படி போடு, காலையில அப்படி போடு போட்டு ஒரு டான்ஸ். அப்படியா?
3: காலம்பரம் உச்சாரா இருந்தா தான் உச்சாரா இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நல்லது. கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம்,
3: மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வணக்கம்,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: காலை வணக்கம், நான் தர்மஸ்ரீ பேசுறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொஞ்ச நாளா உங்களை நீண்ட நாட்கள காணவில்லை.
4: காணவில்லை, மண்டியில் போயிருந்தேன், தொடர்பு கொள்ள முடியாம போயிட்டது.
1: ஆனால் இப்பதான் வாட்ஸ்அப்ல எல்லாம் நாங்க நீங்க கால் பண்ணலாம்.
4: பரவாயில்லை,
1: அழைத்த மிக மிக்க நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
4: பாடல் கட்டரும்பு கடிச்சிட்டு போயிட்டு காத்திருந்து காத்திருந்து அந்த பாடலும் போயிட்டு. எனக்கு வந்து நியூ படத்திலிருந்து காலையில் தினமும் கண்விழித்தாடு கைதொரு தேவதை அம்மா அந்த பாடல்
1: கேட்போம்.
4: அம்மாமார்களுக்காக உங்களுக்காகவும்
1: நல்லது. கேட்டு மகளுங்க, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி ராஜி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், காசிநாதன் கேட்கல.
1: எப்படி இருக்கிறீங்க?
5: சுகமா இருக்கிறேன், சந்தோஷமா
1: இருக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: எனக்கு சுசீலா அம்மா பாடின பாட்டு, சிவகாசிக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு வாக்குவாதத்துல இந்த பாட்டை
1: ஏற்றினேன்.
5: மறைந்திருந்து பார்க்கும் பதினைந்து வாரில் நான் நடிக்கிறேன்.
1: மறைந்திருந்து பார்க்கும்
5: என்ன
1: அந்த பாடல் உங்களுக்காக வரும், நீங்க கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி தாய்,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜி.
1: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கேன்.
1: நானே நல்லா இருக்கிறேன், நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
6: வடிவேலன் மனசு வைத்தான்.
1: வடிவேலன் மனசு வைத்தான், ஆமாம். இது வந்து TMS சுசீலாவும் பாடிய ஒரு பாடல். தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படம் என நினைக்கின்றேன். கேட்டு மக்களுங்கள், நன்றி, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், வணக்கம், வணக்கம். இனிய காலை வணக்கம் ரஜி. கண்ணன் காக்கிறன் நல்ல நல்ல இனிமையா நடத்தி கொண்டிருக்கிறீங்க நிகழ்ச்சி. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நன்றி. இன்னைக்கு நல்லா இருக்கு, காலையும் நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன விஸ்வநாதன் சாங்ஸ் அதுல ஒரு பாட்டுக்கு அப்பம் இருக்கும் முதல் என்னுடைய ஒரு பிராமாண்ட மனைவி சுகி முதலாவது விரதம் வருடம் பிறந்த நாள் நினைவு நாள் நினைவு கூர்ந்தோன்னு மற்றது ரெண்டு நண்பிகள், ஒன்று டீனா மற்றது சசிகலா, நல்ல நல்ல நண்பிகள். அவர் ரெண்டு பேரும் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். அவையின் நீதிவான வாழ்த்தி கொண்டு இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடாக்கள் நூதிவான வாழ்த்தி கொண்டு கேட்போம் எல்லாருக்காங்க.
1: கண்டிப்பாக கேட்டு மக்களுங்கள், நன்றி,
7: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம், வணக்கம் ரஜி சாரா, காலை வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியும்?
8: எனக்கு சில் என்ற ஒரு காதல் படத்துல முன்பே வா அந்த பாட்டு.
1: முன்பே வா, அன்பே வா, அதுவா?
8: ஆமா,
1: ஒரு காதல். ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். உங்களுடைய பிரின்சிபலுக்கு தெரியாத நீங்க கதைக்கிறது?
8: இல்ல இந்த பிரேக் தானே இது 15 மினிட்ஸ் காலையில ஒரு பிரேக் ஆஃப்டர்நூன் ஒரு பிரேக்
1: ஆஹா
9: எனக்கு பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசிய பூ ஒன்று அந்த அந்த பாடல்
1: பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் ஆமா நல்ல ஒரு பாடல் அந்த பாடல்
9: நல்ல பாடல்
1: கேட்டு மக்களுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்
9: நன்றி
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
10: காலை வணக்கம் நான் பிரசோதனம் கேட்கு எப்படி இருங்க
1: நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க
10: நன்றி எனக்கு ஜூத் படத்துல இருந்து சகியே சகியே சகித்தாளர் என்ற பாடல்
1: என்ன பாடல்
10: சகியே சகியே சகித்தாள் என்ன
1: ஆமா உங்களுடைய பாடலும் பேர நாங்க தொடர்ந்து சந்திப்போம் நன்றி
10: நன்றி
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
11: வணக்கம் நான் கலியவர் தான்
1: வணக்கம் எப்படி இருக்கிறீங்க
11: நான் நல்ல சுகமா இருக்கிறேன் நான் கேட்கும் பாடல் படம் பூ பொட்டும்
1: பூவும் பொட்டுமா
11: பாட்டு நாதஸ்வர ஓசையிலே
1: நாதஸ்வர ஓசையிலே உங்களுடைய பாடலும் பெறும் நன்றி தொடர்ந்து சந்திப்போம் ஆமா தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி
12: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு வணக்கம்
13: வணக்கம்
1: யார் கதைக்கிறீங்க சொல்லுங்க நன்றி உங்கள் வரைக்கும் என்ன பாடல் தெரியும்
13: செவ்வந்தி பூ எடுத்தேன் அதை ரொம்ப பார்த்திருந்தேன்
1: செவ்வந்தி பூ எடுத்தேன் எப்படி இருக்கிறது இன்றைய காலை பொழுது
13: நல்ல பரவாயில்ல அப்படியே குளிர்ந்து ஓகே
1: வேலையிலயா வீட்டிலயா
13: வேலை போய்கொண்டிருக்கேன்
1: போய்கொண்டிருக்கிறீங்க நல்லது உங்களுடைய பாடல் வரும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி
13: நன்றி
1: நன்றி ஆமாம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு CMR-இன் மனத்தியாள செய்திகள்
12: மனத்தியாள செய்திகள் CMR Tamil HD Avali News நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச செப்டம்பர் 12 தேதி அனுராதபுரத்தில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறை மா அதிபருக்கு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 29 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு ஆசன பட்டிகளை அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் நாளை முதல் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளரை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில்வே தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் இன்றும் தொடர்வதாக இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அக்டோபர் 6 தேதி நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்துள்ளது ஓய்வூதியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மத்திய அரசு ஓய்வூதிய விதிகள் சரிபார்ப்பு சட்டத்தை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி மத்திய அரசு ஓய்வூதியர்கள் 3 நாள் தொடர் போராட்டத்தை அறிவித்துள்ளனர் நாளை சென்னையில் போராட்டம் ஆரம்பமாகும் தமிழகத்தின் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக முன்னிலையாவார் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் தேர்தல் சின்னத்தை இரு அணிகளும் பயன்படுத்த தேசிய தேர்தல் ஆணையம் இடைக்கால தடை விதித்துள்ளது டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவுவுக்கு ஒன்டாரியோ முதல்வர் டாக் போர்ட் ஆதரவு தெரிவித்ததாக பரவிய கருத்தை டாக் போர்ட்டின் அலுவலகம் தற்போது மறுத்துள்ளது. கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக மற்றும் அரசியல் பதட்டங்களினால் கனடியர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதை தவிர்க்கும் போக்கு அதிகரித்துள்ளது. ஒன்டாரியோவின் மிகப்பெரிய ஆசிரியர் சங்கமான எலிமெண்டரி டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஒன்டாரியோ வேலைநிறுத்தம் தொடர்பான அங்கத்தவர் வாக்கெடுப்பை நடத்த முடிவு செய்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் கேத்ரின் பிண்டலே கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள தொடர் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தாம் பதவி விலகப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரசிதா லத்தைப் இஸ்ரேலுக்கு 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான குண்டுகள் விற்பனை செய்யும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் திட்டத்தை செனட் தடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க போரில் தென்கொரிய ராணுவ படைகளை அனுப்பாது என ஜனாதிபதி லீ யே மியாங் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட ஆரம்ப தரவுகளின்படி நேற்று வியாழக்கிழமை வெறும் 4 சரக்கு கப்பல்கள் மட்டும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து கொண்டன. ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு பின்னர் அரசாங்கம் ஏற்பாடு செய்த மிகப்பெரிய பேரணியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளனர். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு அவர் அனுபவித்து வரும் ஊழல் வழக்கின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுமதிக்க மன்னர் சுல்தான் இப்ராஹிம் நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார்.
14: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 17 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 16 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸிலும் நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் வரும் திங்கட்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 12 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய பொழுது சூரியன் மிகவும் பிரகாசமாக காணப்படுகின்றது.
14: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி
15: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா.
14: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
16: அதிகாரம் 11. செயின் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 12 மணி வரை நீங்கள் கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு கேள்வி தரப்படும். ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் பவான் அவர்கள் விரும்பி கேட்ட தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியில் உங்களிடம் கேட்கப்படும் முதலாவது கேள்வி: காலையில் வெறும் வயிற்றில் எதை சாப்பிட்டால் கல்லீரல் பலப்படும்? காலையில் வெறும் வயிற்றில் எதை சாப்பிட்டால் கல்லீரல் பலப்படும்? முதலாவது இஞ்சி, இரண்டாவது வெந்தயம், மூன்றாவது வெள்ளை பூண்டு, நான்காவது சீரகம். காலையில் வெறும் வயிற்றில் எதை சாப்பிட்டால் கல்லீரல் பலப்படும்? முதலாவது இஞ்சி, இரண்டாவது வெந்தயம், மூன்றாவது வெள்ளை பூண்டு, நான்காவது சீரகம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-6422. அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பிக்கிட்ட கில்லி திரைப்படத்திலிருந்து, கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராமின் குரலில்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் ஒவ்வொரு வெள்ளிதோறும் கேள்வி பதில்கள் 10 மணியிலிருந்து 12 மணி வரை கேள்வி பதில்கள் உங்களுக்கு தரப்படும். அந்த அதற்கான ஒரு தலைப்பு வந்து கேள்வி கதம்பர நிகழ்ச்சியினூடாக உங்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். அதாவது, காலையில் வெறும் வயிற்றில் எதை சாப்பிட்டால் கல்லீரல் பலப்படும்? முதலாவது அதற்கான பதில் வந்து இஞ்சி, இரண்டாவது வெந்தயம், மூன்றாவது வெள்ளை பூண்டு, நான்காவது சீரகம். அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. காலையில் வெறும் வயிற்றில் எதை சாப்பிட்டால் கல்லீரல் பலப்படும்? முதலாவது இஞ்சி, இரண்டாவது வெந்தயம், மூன்றாவது வெள்ளை பூண்டு, நான்காவது சீரகம். எதை சொல்வதென்று தெரியவில்லையா?
1: ராவில தண்ணீர ஊற போட்டு காலமுறையில குடிச்சாலும் நல்லம். அந்த வெந்தயத்தையும்
0: அந்த வெந்தயத்தை வந்து நாங்க கடிச்சு சாப்பிடணுமாம்.
1: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள்.
2: நான் இறக்கின்றேன்.
0: வெந்தயம் தான் நல்லா இருக்குமா கல்லீரலுக்கு?
2: வெந்தயம் அல்லது உள்ளி.
0: வெந்தயம் அல்லது உள்ளி. அப்ப இஞ்சி சீரகம் மட்டும் கூடாது?
2: இஞ்சி சீரகம் எல்லாமே நாலுமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு
0: வயிற்றில், அதாவது காலை பொழுதுல வந்து வெறும் வயிற்றுல வந்து கல்லீரல் பலப்படும் சொல்வார்கள். இதுல ஒன்றை சாப்பிட்டா மிகவும் நல்லது. நல்லது இணைந்து சிறப்பித்த மிக மிக நன்றி.
2: நன்றி.
0: ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி குருதாஸ்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
3: இது வந்து இரவுல ஊற வைத்து மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரையும்
0: குடிக்கணும்.
3: ஆனால் இஞ்சியையும் தோலை சீவி துண்டு துண்டுல நறுக்கி தேனு ஊற வைத்து தினசரி காலையில் ஒவ்வொன்று சாப்பிட்டால் அதுவும் உடலுக்கு மிகவும் நல்லது.
0: அதே போல அந்த முழு நெல்லிக்காய் இருக்குதெல்லாம்,
3: நெல்லிக்காய்
0: அதையும் தேனில் ஊற போட்டு சாப்பிட்டால் காலை பொழுதுல மிகவும் நல்லது. நல்லது. நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் கரியோரங்கள்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
4: நீங்கள் சொன்ன முழுக்களும் நாங்கள் வந்து பவனியா, நாங்கள் வந்து அந்த பழப்புளி ரசம் ஒன்று வைக்கிறது. நீங்கள் சொன்ன இவ்வளவும் ஒன்றா போட்டு குத்தி போட்டு தேங்காய் பால் தனிய பழப்புளி ரசம் மட்டும் ஒன்று இருக்கு. எலுமிச்சம் இல்ல, பழப்புளி. அதுதான் பற்றி நான் இப்போ அதான் குடிக்கிறேன்னா எனக்கு பிடிப்பேன். உழைப்பா இருக்கும், அதில் இருக்க எல்லாம் குத்தி போட்டு ரசம் வச்சிருப்பேன். இந்த வைபிடுச்சுனா அவங்க அவன் எனக்கு புரிம்பா ஒரு சட்டியில வச்சிருப்பேன். நான் அதை சூடாக்கி குடிக்கிறேன். எனக்கு விருப்பம் அது. அது உடம்புக்கு நல்ல. நன்றி.
0: நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: எனக்கு தெரிய வெந்தயம்.
0: வெந்தயம் வெந்தயம் காலை பொழுதுல சாப்பிட்டா கல்லீரலுக்கு மிகவும் நல்லது. அப்படியா?
5: வெந்தயம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியும் அதோட குடிச்சா, அதுக்குள்ள போட்டுட்டு ஊற வச்சு அப்படியே குடிச்சு விட்டா, குடிச்சிட்டு சாப்பிட்டா கல்லீரல் கல்லா வந்துடும்.
0: ஆனால் சில பேர் வந்து அந்த தண்ணீருக்குள்ள வெந்தயத்தை போட்டு அப்படியே மிண்டி விழுங்கி விடுவார்கள். ஆனால் அதை கடித்து சாப்பிடணுமா? அதுதானே முதல் கூடுதலாக நல்லதா?
5: கடிச்சுதான் சாப்பிடணும். ஆமா, பண்ணியா நாம வழக்கமா அந்த வெந்தயத்தை கடிச்சு சாப்பிட்டு அப்புறம் தண்ணியும் ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியும் குடிக்கிறோம். குடிச்சு போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு அப்புறம் வயசுக்குள்ள ஒன்றையும் சாப்பிடவே இல்லை.
0: நல்லது நல்லது. நன்றி
5: நன்றி நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் ஐயா சொல்லுங்கள். இஞ்சியா? இஞ்சி கொடுத்து குடிச்சா கல்லீரலுக்கு நல்லதா?
6: நல்லது சளி அதெல்லாம்
0: நல்லது. நன்றி
6: நன்றி.
0: ஆமாம், காலை பொழுதில் வெறும் வயிற்றில் எதை சாப்பிட்டால் கல்லீரல் பலப்படும்? முதலாவது இஞ்சி, இரண்டாவது வெந்தயம், மூன்றாவது வெள்ளை பூண்டு, நான்காவது சீரகம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 9664644422.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: கேள்வி கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? நான் ஜெயந்தி, அமெரிக்கால இருந்து பேசுறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லாவே இருக்கேன் நானு. ஆக்சுவலா நீங்க சொன்னதுல வந்து வெந்தயம் வந்து காலையில வெறும் சுடுதண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சாப்பிடலாம், நைட்டே இரவே ஊற வச்சுட்டு சாப்பிடலாம். ஆனா இது கல்லீரலுக்கு பெஸ்ட்னு பார்த்தாக்க நெல்லிக்காய் தான், முழு நெல்லிக்காய்.
1: முழு நெல்லிக்காய் ஆனால் அதுவும் நல்லது. ஆனால் நான் தந்த பதில்கள்ல இஞ்சி, வெந்தயம், வெள்ளை பூண்டு மற்றும் சீரகம்.
2: நீங்க வந்து நீங்க முதல்ல வந்து சுடுதண்ணி, அடுத்து கொஞ்ச நேரம் வந்து வெந்தயம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்து முழு நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி அதை வந்து அரைச்சி குடிக்கலாம். அது ஒரு ஷாட் குடிக்கலாம். அது இது வந்து கல்லீரலுக்கு பெஸ்ட்னு பார்த்தாக்கா கீழா நெல்லியும் நெல்லிக்காவும் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் பெரிய நெல்லிக்காய் தான், சிறு நெல்லி கிடையாது.
1: ஆமா, பெரிய நெல்லிக்காய். ஆமா, அது வந்து சில பேர் வந்து தேனில் ஊற போட்டு எல்லாம் சாப்பிடுவார்கள்.
2: அது ஒரு லாங் ப்ராசஸிங் மாதிரி. இது உங்களுக்கு தினமும் எடுத்துக்கலாம், ஒரு ஷாட் எடுத்துக்கலாம். நெல்லி நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் பிளஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி கரேப்புல, அப்புறம் வந்து இஞ்சி ஒரு துண்டு, நீங்க அது வந்து ஒரு ஷாட் ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களோட கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது.
1: கண்டிப்பாக நல்லது. நன்றி
2: நன்றி
1: நன்றி. ஆமாம், காலை பொழுதில் வெறும் வயிற்றில் எதை சாப்பிட்டால் கல்லீரல் மிகவும் பலப்படும் என்று. இதில் இருக்க எல்லா பொருட்களுமே காலை பொழுதில் சாப்பிடுவது மிகவும் ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு விடயம் தான். ஆனால் கல்லீரலுக்கு மிகவும் நல்லது என்பது வெள்ளை பூண்டுது. காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வெள்ளை பூண்டு நீங்கள் காலையில் சாப்பிட்டா கல்லீரல் மிகவும் பலப்படும் என்று சொல்வார்கள் காலை பொழுதில். அதை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் இதுதான் சரியான பதில். இணைந்து சிறப்பித்த செல்வகுமார், இதயன், மதன், குகதாஸ், கலியுகவரதன், புருஷோத்தமன், கண்ணன், சிவலிங்கமையா, ஜெயந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு கேள்வி தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் டொல்மி சிறி அவர்கள் விரும்பி கேட்ட நியூ திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனுடைய குரலில்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: சீமட்டமலேஸ்டியின் கேள்வி கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களிடம் கேட்கப்படும் அடுத்த கேள்வி: அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு உள்ளவர்கள் எதை குறைத்து கொள்ள வேண்டும்? அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு உள்ளவர்கள் எதை குறைத்து கொள்ள வேண்டும்? முதலாவது புளி, இரண்டாவது உப்பு, மூன்றாவது தூள், நான்காவது இனிப்பு பண்டங்கள். அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு உள்ளவர்கள் எதை குறைத்து கொள்ள வேண்டும்? முதலாவது புளி, இரண்டாவது உப்பு, மூன்றாவது தூள், நான்காவது இனிப்பு பண்டங்கள். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட தில்லான மோகனாம்பாள் திரைப்படத்தில் இருந்து சுசீலாவின் குரலை.
3: தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை தான்.

0: கதமம் நிகழ்ச்சியில் உங்களிடம் கேட்கப்பட கேள்வி, அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு உள்ளவர்கள் எதை குறைத்து கொள்ள வேண்டும்? முதலாவது புளி, இரண்டாவது உப்பு, மூன்றாவது தூள், நான்காவது இனிப்பு பண்டங்கள். அழைப்பில் இருக்கும் நீர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனி வணக்கம், காலை வணக்கம். ரஜி, நான் பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கேன்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க.
1: எனக்கு தந்தது உப்பா கம்ப்டம்.
0: உப்பா? பார்க்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இல்லை, நான் இடியன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அவர்கள் இனிப்பு பண்டங்களை குறைக்க வேண்டும் அல்லது சிறுநீர் கழிப்பதை குறைக்க வேண்டும்?
0: இனிப்பு பண்டங்களா? நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி. கோதாஸ்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: உப்பு தான் குறைக்கணும், அதிகமாக உடம்புல சேர்ற உப்பு தான் வெளியேறது, வெளியேற்றப்படும் உடனடியாக.
0: உடனடியாக வெளியேற்றப்படும். பார்க்கலாம். நன்றி
3: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். உங்களோட பதில் வந்து உப்பு, சீனி, தூள், இனிப்பு பண்டங்கள். இல்ல, பதில்
0: புளி, உப்பு, தூள், இனிப்பு பண்டங்கள். தெரியவில்லையா?
4: இல்ல, உப்பு, தூள், இனிப்பு பண்டங்கள். என்ன?
0: ஆமா,
4: இனிப்பு பண்டங்கள்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: ரஜி, நான் இது உப்பு.

0: இனிப்பு பண்டங்களும் மற்றது உப்பும் இரண்டும்.
1: இரண்டுமா?
0: ஆமா ஆமா.
1: ஆஹா, பார்க்கலாம். நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ஜெய் ஜெயந்தி. இரண்டுமே, உப்பும் இனிப்பும் ரெண்டுமே.
1: உப்பும் இனிப்பும் இரண்டுமா?
2: ஆமா. அப்போ எப்பவுமே ஏசியில இருக்கிறதும் ஒரு காரணம்.
1: அதுவும் ஒரு காரணம், உண்மைதான். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணன்,
1: சொல்லுங்க.
3: என்னுடைய பதில் வந்து இனிப்பு பண்டங்கள்.
1: இனிப்பு பண்டங்கள் பார்ப்போம். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: காலை வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறீர்கள்? நிர்மலா.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓம் நலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க.
4: எந்த பதில் வந்து உப்பும் இனிப்பும்?
1: உப்பும் இனிப்பும் எது கூடுதல்?
4: உப்பத்தான் குறைக்க வேணும். கூட
1: உப்பத்தான் கூட குறைக்க வேணும். பார்ப்போம். நன்றி
4: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
5: உப்பு இனிப்புமா?
1: உப்பும் இனிப்புமா?
5: உப்பு கூடனா பேசறது
1: கூடிடுமா?
5: ஆமா.
1: ஆஹா, நன்றி
5: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 461-66-4-4-6-2-2-2.
6: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: சிஎம்ஆரின் கேள்வி கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வகுமார், சொல்லுங்க என்ன பதில்? நல்ல கேள்வி. கேள்வி கேள்வி என்னவென்றால், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு உள்ளவர்கள் எதை குறைத்துக் கொள்ள வேண்டும்? முதலாவது புளி, இரண்டாவது உப்பு, மூன்றாவது தூள், நான்காவது இனிப்பு பண்டங்கள். இனிப்பு. நல்லது. நன்றி. ஆமாம், இதற்கு சரியான பதில் வந்து உப்பு தான் சரியான பதில். அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு உள்ளவர்கள் எதை குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் உப்பை தான் முதலில் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தான் இனிப்பு பண்ணுங்கள். ஆனால் உப்பை தான் நீங்கள் உடனடியாக குறைத்து கொள்ள வேண்டும். இதில் இணைந்து சிறப்பித்த பிரேமா, இதயன், குகதாஸ், புருஷோத்தமன், பவான், லலித், மாதன், ஜெயந்தி, கண்ணன், நிர்மலா, சிவலிங்கம் ஐயா, டொல்மிஸ்ரீ மற்றும் செல்வகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து அடுத்த கேள்வி உங்களுக்காக தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் சுசீலாவின் குரலில்.

சிஎம்ஆர் தமிழ் ஏசியின் கேள்வி கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களிடம் கேட்கப்படும் அடுத்த கேள்வி, உடலின் எந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை? உடலின் எந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை? முதலாவது எலும்பு, இரண்டாவது தோல், மூன்றாவது நகம், நான்காவது பற்கள். உடலின் எந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை? முதலாவது எலும்பு, இரண்டாவது தோல், மூன்றாவது நகம், நான்காவது பற்கள். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல், நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட விஸ்வநாதன் அண்ட் சன் திரைப்படத்திலிருந்து, ஜிவியினுடைய இசையமைப்பில் அதி அதிர்ச்சியின் மற்றும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய பாடல்.

0: சிஎம்ஆரின் கேள்வி கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, உடலின் எந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை? முதலாவது எலும்பு, இரண்டாவது தோல், மூன்றாவது நகம், நான்காவது பெட்கள். அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜினி கோதாஸ்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: இது எல்லாமே இருந்துவிடும், பெட்கள் மட்டும்தான் நாங்க இதுவரையில காண இல்லை. மற்றபடி எலும்பெல்லாம் இறந்தவர்களையே தகனம் செய்த பின்பு போய் பார்த்துக்கலாம், எல்லாம் பசுவமா இருக்கும். அடுத்து பார்த்தாத்தான் பெட்கள் கிடைக்கும் நினைக்கிறேன்.
0: பார்ப்போம். நன்றி.
1: மற்றது உங்களோட கேள்வி கதம்பம் என்றதை விட கேள்வி கணை நிகழ்ச்சி என்று மாற்றம். கவிதை கதம்பம் கேள்வி கணையா இருக்கும்.
0: நல்லது. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நான் பிரசோதன் கேட்கிறேன். பெட்கள் தான் பதில்.
0: பெட்கள் தான் பதிலா?
2: பார்ப்போம்.
0: நன்றி.
2: நன்றி. நன்றி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: பெட்கள் தான் என்னுடைய பதில்.
0: எங்களுடைய பதிலும் பெட்கள் தான். பார்க்கலாம். நன்றி.
4: நன்றி. நன்றி. நன்றி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எலும்பு. உங்களுடைய பதில் பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி. இது வந்து பெட்களும் எலும்பும் முழுக்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்.
0: அப்ப பெட்களும் எலும்புமா? நல்லது. நன்றி. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
6: பற்களும்
0: எலும்பு. நன்றி.
6: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ரஜி. நான் ஜெயந்தி. பற்கள்.
0: பற்கள் தான் சரியான பதில். அப்படியா?
7: நல்லது.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ரஜி. நிர்மலா.
0: வணக்கம், சொல்லுங்க.
8: இது வந்து பெட்கள்.
0: பெட்கள் தான் சரியான பதிலா?
8: ஆமாம்.
0: பார்ப்போம். நன்றி.
8: நன்றி.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664446222. கேள்வி என்னவென்றால், உடலின் எந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை? முதலாவது எலும்பு, இரண்டாவது தோல், மூன்றாவது நகம், நான்காவது பெட்கள். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
9: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
10: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
9: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
10: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
10: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 416-834-2266.
11: Everything okay? No problem, Dijinam.
12: Bar kalamu closing da, tadikira nadi.
13: The customer you're trying to reach is not available.
14: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
0: உடலின் இந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை, இதற்கான சரியான பதில் வந்து பெட்கள் தான். இதுக்கு சரியான பதில் இதில் இணைந்து சிறப்பித்த குகதாஸ், புருஷோத்தமன், இதயன், கண்ணன், செல்வகுமார், சிவலிங்கம் ஐயா, ஜெயந்தி மற்றும் நிர்மலா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ராரா அவர்கள் விரும்பி கேட்ட ஜில் என்ற ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ரகுமானுடைய இசையமைப்பில் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச செப்டம்பர் 12 அனுராதபுரத்தில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறை மா அதிபருக்கு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 29 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு ஆசனப்பட்டிகளை அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் நாளை முதல் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளரை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில்வே தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் இன்றும் தொடர்வதாக இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 6 நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மத்திய அரசு ஓய்வூதிய விதிகள் சரிபார்ப்பு சட்டத்தை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி மத்திய அரசு ஓய்வூதியர்கள் 3 தொடர் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். நாளை சென்னையில் போராட்டம் ஆரம்பமாகும். தமிழகத்தின் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக முன்னிலையாவார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் தேர்தல் சின்னத்தை இரு அணிகளும் பயன்படுத்த தேசிய தேர்தல் ஆணையம் இடைக்கால தடை விதித்துள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சௌவுக்கு ஒன்டாரியோ முதல்வர் டக் போர்ட் ஆதரவு தெரிவித்ததாக பரவிய கருத்தை டக் போர்ட்டின் அலுவலகம் தற்போது மறுத்துள்ளது. கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக மற்றும் அரசியல் பதற்றங்களினால் கனடியர்கள் அமெரிக்காவுக்கு செல்வதை தவிர்க்கும் போக்கு அதிகரித்துள்ளது. ஒன்டாரியோவின் மிகப்பெரிய ஆசிரியர் சங்கமான எலிமெண்டரி டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஒன்டாரியோ வேலைநிறுத்தம் தொடர்பான அங்கத்தவர் வாக்கெடுப்பை நடத்த முடிவு செய்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் கேத்ரின் பிண்டலே கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள தொடர் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தாம் பதவி விலகப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரசிதா லத்தைப் இஸ்ரேலுக்கு 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான குண்டுகள் விற்பனை செய்யும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் திட்டத்தை செனட் தடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க போரில் தென்கொரிய ராணுவ படைகளை அனுப்பாது என ஜனாதிபதி லீ யே மியாங் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட ஆரம்ப தரவுகளின்படி நேற்று வியாழக்கிழமை வெறும் 4 சரக்கு கப்பல்கள் மட்டும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு பின்னர் அரசாங்கம் ஏற்பாடு செய்த மிகப்பெரிய பேரணியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளனர். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு அவர் அனுபவித்து வரும் ஊழல் வழக்கின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுமதிக்க மன்னர் சுல்தான் இப்ராஹிம் நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 18 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையும் 18 காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13, நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 17 செல்சியஸிலும், நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 செல்சியஸிலும், வரும் திங்கட்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 12 காணப்படுகின்றது. இன்றைய பொழுது சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகிறது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
0: தமிழ் HD.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் கேள்வி கதம்பம் நிகழ்ச்சி இந்த நொடியில் இருந்து கேள்வி கணையாக மாறுகின்றது. எகோதாஸ் அண்ணாவின் விருப்பத்திற்கு இணங்க இந்த நிகழ்ச்சி வந்து கேள்வி கணையாக மாறுகின்றது. ஒருவருடைய சின்ன ஹாப்பினஸ்ல வந்து அது முடியும் பட்சத்தில் வந்து தடையாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த நொடியில் இருந்து கேள்வி கணையாக மாறுகின்றது. அந்த கேள்வி கணை நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் அடுத்த கேள்வி இது ஒரு கணக்கு சம்பந்தமான ஒரு கேள்விதான். இதற்கு பதில்கள் தரப்படாது, நீங்கள் தான் பதில் கண்டுபிடிக்க வேண்டும். கேள்வி என்னவென்றால், ஒரு பெரிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், அந்த சிறிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், மொத்தம் எத்தனை பெட்டிகள் இருக்கும்? கேள்வி: ஒரு பெரிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், அந்த சிறிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், மொத்தம் எத்தனை பெட்டிகள் இருக்கும்? உங்களுடைய பதில்களுடன் நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4462 2. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் சத்யா அவர்கள் விரும்பி கேட்ட கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராமின் குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரஜி கோதா.
1: வணக்கம்.
2: இது என்ன தந்திர கணக்கா?
1: விளங்கவில்லை.
2: இது தந்திர கணக்கா?
1: தந்திர கணக்கா. ஆமா.
2: அப்படி என்றால் ஏழு.
1: ஏழா?
2: ஏழு.
1: அப்படி இல்லை என்றா?
2: அஞ்சு.
1: வணக்கம். சொல்லுங்க.
3: கேள்வி கணக்கு என்னுடைய பதில் 9 பெட்டிகள்.
1: 9 உங்களுடைய பதில். அது எப்படி என்று நாங்கள் கேட்கலாமா?
3: ஒரு பட்டி, ரெண்டு கோடை அடியுங்க, அப்ப 4 பட்டி வரும். அத குறுக்க 2 கோடு போடுங்க, அப்ப 9 வரும்.
1: 9 வரும். நன்றி.
3: நன்றி.
1: அனைப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் சத்யா பேசுறேன்.
1: வணக்கம். சொல்லுங்க.
4: இது வந்து கீரின பெட்டி அல்லது பாக்ஸா நீங்க கருவுவீங்க? 3D இல்லையா? ஒரு பெட்டி என்று சொன்னதை ஏதை மீன் பண்றீங்க?
1: ஒரு பெட்டி நீங்க கீறி இருக்கு. ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். அந்த சிறிய
4: படம் மாதிரி கீறி இருக்கீங்களா?
1: விளங்கவில்லை.
4: படம் மாதிரி கீறினதா சொல்றீங்களா?
1: ஆமா.
4: ஓகேயா?
1: படம் மாதிரி இல்லை. இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். அந்த சிறிய பெட்டிகள்
4: தான் கேக்குறேன். 3D-ஆ பாக்ஸ் ஆட்டோ கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி அப்படி பாக்ஸ்
1: ஆட்டோ. ஆமா.
4: ஓகே ஓகே. அதுல வந்து நீங்க ஒரு பெட்டிக்கு 2 பெட்டி இருக்குன்னு சொல்றீங்க.
1: ஆமா.
4: அதுக்குள்ள 2 பெட்டிகள்னா அந்த உள்ளுக்கு இருக்கிற 2 பெட்டிக்குள்ளே ஒவ்வொன்று இருக்கலையா இல்லது இதை இதை மீன் பண்றீங்க?
1: அது நீங்கள் தான் திங்க் பண்ண வேணும்.
4: ஓகே. அப்படி என்று சொன்னா
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது கேள்வி என்னவென்றால், ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள், அந்த சிறிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள், மொத்தம் எத்தனை பெட்டிகள் இருக்கு? இதற்கான பதிலுடன் நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4642-22. இன்னும் ஒரு சின்ன கணக்கு சம்பந்தமான கேள்வி போட்டு ஆக்களை காணவே இல்லை. பார்க்கலாம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4642-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட ஜூ திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஹரணியின் குரலில். அழைப்பில் இருக்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன்.
1: நல்ல
5: கேள்வி. கேள்விக்கு மறுபடி சொல்லிட்டீங்களா?
1: நான் ஃபோன்ல இருக்கேன்.
5: ஏழு பட்டிகள்.
1: ஏழு பட்டிகளா?
5: ஆமாம்.
1: எப்படி ஏழு பேர்?
5: எப்படி ஏழு பேர் மட்டும் சொல்றதா? அப்ப நீங்க சொன்னீங்க ஒரு பெரிய பட்டி, அதுக்குள்ள 2 பட்டி உண்டு, சரியோ? அப்புறம் அதுக்குள்ள 2 பட்டி சொன்னீங்க. அப்ப இந்த பெரிய பட்டி உண்டு, அதுக்குள்ள 2 பட்டி, அப்ப 3. அந்த ஒவ்வொரு 2 பட்டிகளையும் 2 போட்டா 7 பேரும்.
1: 7 பேரும். அப்படி பார்க்கலாம். நன்றி
5: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. நான் மகன் கலைக்கின்றேன்.
1: வணக்கம். சொல்லுங்கள்.
6: 6 பட்டி.
1: 6 பட்டியா?
6: ஆமாம்.
1: எப்படி?
6: ஒரு பட்டி ஒளிஞ்சிருக்கு.
1: ஒரு பட்டி ஒளிஞ்சிருக்குது. நாங்க தேடி கண்டுபிடிக்க வேணுமா?
6: ஆமாம்.
1: பார்ப்போம். நன்றி
6: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. சொல்லுங்க. எத்தனை?
7: 6
1: பட்டி தான். சரியா?
7: சரியா.
1: பார்ப்போம். நன்றி
7: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
8: வணக்கம். மீண்டும் சத்யா.
1: வணக்கம். சொல்லுங்க.
8: இதுல வந்து 2 விட வரலாம், 5 வரும், 7 வரும். நீங்க ஒரு பெட்டிக்கு 2 பெட்டி இருக்குன்னு சொல்றீங்க. அந்த 2 பெட்டி ஒன்றுக்கு வந்து இருக்கும் அப்படி என்று சொன்னா 5 விட வரும்.
4: எல்லா பட்டியுமே ஒன்றுக்குள்ள ஒன்றுலயே அப்படியே வச்ச.
1: ஆனால் எங்களுக்கு ஒரு பதில் தான் வேண்டும் என்றால் இந்த பதில் வேற.
4: ஆனா ரெண்டும் சரியா வரும், ரெண்டு பேரும் ஆகி பண்ணினா ரெண்டுமே சரியாக்கலாம். ஏனண்டா ஒரு பெட்டிக்கு ரெண்டு பெட்டி வச்சா ரெண்டும் ஈக்குவலான சைஸ்ல ரெண்டு பெட்டி உள்ளுக்கு அடங்கும் வந்தா அதுக்குள்ள ரெண்டு வேற சைஸ் ரெண்டு சரியான சைஸ் புரியும் புரியுமா வைக்கலாம் தானே. ரெண்டுமே சரியான பதில், ஒன்று பிள்ளை தவறன்னு சொல்ல இயலாது.
1: கேள்வியை மறுபடியும் சொல்லவா, ஒரு பெரிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், அந்த சிறிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், மொத்தம் எத்தனை பெட்டிகள்?
4: அந்த ரெண்டு சிறிய பெட்டும் ஒரே சம அளவா?
1: ஒரே சம அளவாக இருக்கலாம், சின்னனாக இருக்கலாம், ஆனா பெட்டிகள்
4: அதுதான். இப்ப சம அளவுன்னு சொன்னா ஏழு தான் விட, பெருசு சின்னன்னு சொன்னா அஞ்சு விட.
1: இப்ப இந்த பதில நாங்க எடுப்போம். ஒரு பெரிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், அந்த சிறிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், மொத்தம் எத்தனை பெட்டிகள்?
4: திரும்ப சிறிய பெட்டி என்று சொல்றீங்க, அந்த ரெண்டு சிறிய பெட்டி ஒரே அளவு என்று சொல்ல இல்ல.
1: நாங்க கேள்விதான் சொல்லி இருக்கிறோம்.
9: என்ன
1: எப்படி சொல்றீங்க?
9: ஐந்துதான்
1: சரியான பதிலா?
9: ஏதோ ஒன்றுக்குள்ள ரெண்டு பட்டி, அந்த ரெண்டுக்குள்ளயும் ரெண்டு.
1: அதனால் ஐந்தா?
9: ஓ, அப்ப ரெண்டு அஞ்சு தானே.
1: பார்ப்போம். நன்றி.
9: இல்ல
1: சொல்லுங்க.
9: அந்த ரெண்டு பட்டிகளையும் இவரண்டா, ரெண்டு ரெண்டா இல்லாட்டி ஒன்று உண்டா?
1: நாங்க கேள்வி மட்டும் தான் சொல்லுவோம் விளங்கிட்டா, நீங்க தான் பதில் கண்டுபிடிக்கணும். கேள்வி என்னவென்றால், ஒரு பெரிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், அந்த சிறிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள், மொத்தம் எத்தனை பெட்டிகள்?
9: ஓகே, அப்படா ஏழு. ஏழு
1: ஏழு. பார்ப்போம். நன்றி
9: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீ? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகா?
10: இல்ல இல்ல, நான் கூடுதலா வரவே இல்லை. ரெண்டா நான் டிரைவிங் பண்றதுனால அப்ப எனக்கு லைன்ல வெயிட் பண்ணல, போன் கால் வந்தேன். அன்றைக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு மேல வந்த நான் பாட்டு கேட்டேன்.
1: நன்றி நன்றி. உங்கள் வரைக்கைக்கு தொடர்ந்து வாருங்கள். சொல்லுங்க என்ன பதில்?
10: நாலு நாலு
1: நான்கு. எப்படி?
10: ஒரு பெரிய பட்டிக்கு ரெண்டு சின்ன பட்டி.
1: ஆமா.
10: அந்த ஒரு சின்ன பட்டிக்குள்ள ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு சின்ன பட்டி, பேசிக்கலி நாலு.
1: ஒரு பெரிய பட்டிக்குள் இரண்டு சிறிய பட்டிகள்.
10: ஓகே,
1: கேள்வியை பாருங்கள். ஒரு பெரிய பட்டிக்குள் இரண்டு சிறிய பட்டிகள், அந்த சிறிய பட்டிக்குள் இரண்டு சிறிய பட்டிகள், மொத்தம் எத்தனை பட்டிகள்?
10: நாலு. நாலு.
1: நான்கா? பார்ப்போம். நன்றி
10: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம். நான் விஜய் ஹரேக்ரம்.
1: வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? அரசியல் எல்லாம் எப்படி போகுது? லண்டன் எல்லாம் போயிட்டு வந்தீங்க? ஓகேவா?
11: ஆமா ஆமா, எல்லாம் ஓகே.
1: ஏழுக்கும்
11: போகலாம், ஒன்பதுக்கும் போகலாம்.
1: எப்படி?
11: ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள ரெண்டு பைக்கிறோம், ஸ்மால் ஸ்மால் பாக்ஸ் உள்ளது, அதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பாக்ஸ் தூக்கி வைக்கலாம். அவ்வளவுதான்.
1: நல்லது. நன்றி
11: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் ரஜி, நான் ஷெரின் கலக்கிறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: நானும் நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க.
12: எனக்கு ஏழுதான் சரியா வரும் நினைக்கிறேன்.
1: எப்படி?
12: ஏன்னா ஒரு பெரிய பட்டிக்குள்ள ரெண்டு சிறிய பட்டிகள் சொல்றீங்க.
1: ஆமா.
12: அப்ப எல்லாம் அதுல மூண்டு அந்த ரெண்டு பெரிய பட்டியலுக்கையும் இன்னொன்னு வைக்கிறேன்டா, ரெண்டு வைக்கிறேன்டா, அப்ப ஏழுதான் வருது.
1: ஒரு பெரிய பட்டிக்குள் இரண்டு சிறிய பட்டிகள், அந்த சிறிய பட்டிக்குள் இரண்டு சிறிய பட்டிகள், மொத்தம் எத்தனை பட்டி? ஏழு தான் உங்களுடைய பதிலா? பார்ப்போம். நன்றி,
12: நன்றி,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நேயர்களுக்கு மிக்க நன்றி.
13: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கேள்விக்கணி நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்பட கேள்வி என்னவென்றால், ஒரு பெரிய பட்டிக்குள் இரண்டு சிறிய பட்டிகள், அந்த சிறிய பட்டிக்குள் இரண்டு சிறிய பட்டிகள், மொத்தம் எத்தனை பட்டிகள் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அதற்கான சரியான பதில் ஏழு தான் சரியான பதில். ஒரு நீங்கள் பெரிய பட்டிக்குள்ள ரெண்டு பட்டி வைப்பீங்க, சின்ன பட்டி, அப்போ மூன்று பட்டி. நான் ஒவ்வொன்றும் சொல்லிடுறேன், நீங்கள் இருக்கிற சிறிய பட்டிக்குள், அந்த சிறிய பட்டிக்குள் இரண்டு சிறிய பட்டிகள், அப்போ ஒவ்வொரு பட்டி சின்ன சின்ன பட்டிகளுக்கும் நீங்கள் திருப்பியும் இரண்டு பட்டிகள் போடுவீர்கள். அப்படி என்றால் ஏழு தான் சரியான பதில் வரும். ஏழு தான் சரியான பதில். இது இணைந்து சிறப்பித்த குகதாஸ், இதயன், சத்யா, கண்ணன், மதன், சிவலிங்கமையா, சுதா, ஸ்ரீ, விஜய் மற்றும் சேரின் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து அடுத்த உங்களுக்கு கேள்வி தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட பூவும் பொட்டும் திரைப்படத்தில், மன்னிக்கவும், நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட ஜூ திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஹரணியின் குரலில்.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஓல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் கேள்வி கணை நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் அடுத்த கேள்வி, இதுவும் ஒரு கணக்கு சம்பந்தமான ஒரு கேள்விதான். தரப்படுகின்ற எண் வரிசையில் நீங்கள் அடுத்து வர எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சில எண்கள் உங்களுக்கு தரப்படும், அடுத்து வருகின்ற இரண்டு எண்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்று அல்லது இரண்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இரண்டு கண்டுபிடித்தீர்கள் என்றால் மிக நல்லது. தரப்படுகின்ற எண் வரிசை வந்து 15, 13, 10, 11, 8. தொடர்ந்து வரும் இரண்டு இலக்கங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அழைக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசியின் 4664 4642 2. அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல், நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட பூவும் போட்டும் திரைப்படத்தில் இருந்து உன்னிமேனின் மற்றும் சுசீலாவின் குரலில். ஒளிக்கிருக்கும் பாடல், நீயர் ஜே அவர்கள் விரும்பி கேட்ட கோகுலம் திரைப்படத்தில் இருந்து உன்னிமேனன் மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: 8 தொடர்ந்து வரும் 2 இலக்கங்களில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2 2 2. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சத்யா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: விளக்கம்
0: சொல்ல தேவையில்லை, நன்றி. சொல்லலாம் தான், சொல்லுங்க.
1: இது வந்து ஒரே வரிசையா பார்க்காம ஒன்றரை இலக்கத்தை பார்க்கணும். முதல் 15, அடுத்த 13, ரெண்ட கழிச்சா 13, அதுல ரெண்ட கழிச்சா 11, அதுல ரெண்ட கழிச்சா 9 வரும். மற்றது வந்து 12 ரெண்ட கழிச்சா 10 8 6. அப்ப விட வந்து 9 6 9 6
0: வரும். நீங்க சொல்கிறீர்கள், சரியா இருக்கும்.
1: சரியா இருக்கும்.
0: பாப்போம். நன்றி.
2: பிறகு மைனஸ் த்ரீ வந்து எட்டு பிளஸ் பண்ண போட்டமண்டா 9, மைனஸ் 3 என்றா 6.
0: நல்லது, நன்றி.
2: மகன் இன்ஜினியர் இல்லை.
0: நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தாஜி, நீங்க சொன்னது எனக்கு சரியா தர விளங்கல.
0: 15 12 13 15 12 13 10 11 8 தொடர்ந்து வரும் 2 இலக்கங்கள்.
3: 12 8 5 5 5 5 3 2 2 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5
0: நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவ்வளவு கஷ்டமான கேள்வியை நான் கேட்டுவிட்டேன், எல்லோரையும் காணவில்லை. சரியான ஈஸியான கேள்வி. 15, 12, 13, 10, 11, 8 தொடர்ந்து வரும் 2 இலக்கங்கள். இது நீங்கள் சத்யாவை சொன்ன மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல நீங்கள் நினைக்கும் கிரேட் 4, கிரேட் 5 நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படியான ஒரு குட்டி கேள்விதான். பார்க்கலாம் இதற்கான சரியான பதில். நான் அடுத்து வரும் பாடலை தொடர்ந்து நான் சொல்கின்றேன். இணைந்து சிறப்பித்த மிக்க நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4462 2 ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட பூவும் போட்டும் திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரலை.

0: கேள்விக்கணை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன்.
0: வணக்கம் கண்ணன், சொல்லுங்க.
1: எனக்கு பதில் 9-6 வருங்க.
0: 9-6 வருமா?
1: ஆமாம்.
0: பார்ப்போம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். என்னாலும் எழுதி பார்க்க முடியாது, அதனால சிரமப்பட்டு கொண்டிருக்கேன். நீங்க அங்க 15-12 பிறகு 11 கூடுது. பிறகு 11-10 பிறகு நீங்க 8 தந்திருக்கீர்கள். 8-1 கூட்ட வேண்டும், பிளஸ் 1 அது வந்து 9. 9-9 9-6 தான்.
0: நல்லது. நன்றி
2: நன்றி நன்றி.
0: ஆமாம், அதாவது 15, 12, 13, 10, 11, 8 தொடர்ந்து வரும் 2 இலக்கங்கள் 9 மற்றும் 6 தான் சரியான பதில். இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. இதற்கு 2 வழிகளிலும் சரியான பதில் தான். 15 அதிலிருந்து 2 கழித்தால் 13, 11 பிறகு 9 வரும். அதே போல் 12, 10, 8, 6 அப்படி வரும். அல்லது நீங்கள் 15-3+1 போட்டீர்கள் என்றாலும் சரியான பதில் தான் வரும். இதில் இணைந்து சிறப்பித்த சத்யா இது என் குகதாஸ் கண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
0: கேள்வி கணை நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் அடுத்த கேள்வி இது வந்து ஒரு பொதுவான கேள்வி, கணக்கு கேள்வி. எல்லாருமே பயந்து போய் இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி தான் இது. ஒரு நபர், அந்த நபருக்கு நாங்கள் ராமு என்று பெயர் வைத்துக் கொள்வோம். அந்த ராமு வந்து ஒரு பெண்ணிடம் வந்து, உனது தாயின் கணவனின் சகோதரி எனக்கு அத்தை என்று கூறினானா. அப்படி எனில் ஒரு அந்த அந்த பெண்ணுக்கும் அந்த ராமுவிற்கும் உள்ள உறவு என்னவாக இருக்கு? அந்த நபருக்கு பேர் ராமு. அந்த ராமு வந்து ஒரு பெண்ணிடம், உனது தாயின் கணவனின் சகோதரி எனக்கு அத்தை என்று கூறினானா. அப்படி எனில் அந்த பெண்ணிற்கும் அந்த ராமுவிற்கும் என்ன உறவு முறை? இந்த உறவு முறையை நீங்க தான் கண்டுபிடிக்க வேண்டும். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-1-6-4-4-6-2-2-2.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ
5: 416-746-2742.
6: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜீவ் கோரா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
7: இது மனைவி.
0: மனைவியா? ஆமா. வீட்டுக்கு வந்த பெண்ணிற்கு முதல் முறை மனைவி.
7: சகோதரி எனக்கு அத்தை. எனக்கு அத்தை என்றால் இல்ல, தங்கை. தாயின் கணவன் இல்ல. நீங்க ஒரு ஆள் எடுத்துட்டு வாங்க.
0: கண்டிப்பாக. நன்றி.
7: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
8: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
8: ரெண்டு பேரும் சகோதரர்கள். ராமுண்ட தங்கச்சியோ அக்காதன் அவ.
0: அப்படியா?
8: ஏனென்றா அவண்ட தாயிந்த கணவர் அவண்டா தகப்பன், தகப்பன் சகோதரி அவக்கு அத்தை, இதற்கும் அத்தை, ரெண்டு பேருக்கும் அத்தையண்டா, ரெண்டு பேரும் சகோதரன் தானே.
0: அப்படியா?
8: ஆமா.
0: பார்ப்போம். நன்றி
8: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நெய்யர் வணக்கம்.
9: வணக்கம் தாரணி. அதேதான்.
0: வணக்கம் தாரணி.
9: சகோதரம்.
0: சகோதர முறையா?
10: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
10: Twins. ஆமாம்.
0: அப்படி.
10: ஆமாம் அப்படியோ.
0: பார்ப்போம். நன்றி
10: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
11: வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேஷன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
11: சகோதரர்கள்.
0: சகோதரமா?
11: ஆமாம்.
0: மனைவி வர மாட்டார்களா?
11: என்ன சொல்ற?
0: மனைவி முறை வர மாட்டாரா?
11: மனைவி முறையா? அப்படி யோசிக்கவே இல்லை. பார்க்கிறோம், நீங்கள் என்ன சொல்ற?
0: பார்ப்போம். நன்றி.
11: சரி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
12: வணக்கம் ராஜி. சகோதரி தான். மனைவி வந்தா அங்க மாமி இல்ல, அவருக்கு மனைவியே மாமி ஆடுவா. தங்கையின் கணவனின் சகோதரி என்ன? தங்கையின் கணவனின் சகோதரி தான். சரி,
0: சகோதரியா?
12: சகோதரியா, அதாவது தமக்கியா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், சகோதரி தான். சரி,
0: சகோதரி தான் சரியா இருக்கும் நீங்க சொல்றீங்க.
12: ஆமா, சகோதரி தான். சரி, சகோதரி.
0: பார்ப்போம் பார்ப்போம். நன்றி. கேள்வியை மறுபடியும் சொல்கின்றேன். ஒரு நபருக்கு பேர் ராமு என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அந்த ராமு வந்து ஒரு பெண்ணிடம், உனது தாயின் கணவனின் சகோதரி எனக்கு அத்தை என்று கூறினான். அப்படி எனில் அந்த பெண்ணிற்கும் அந்த ராமுவிற்கும் உள்ள உறவு முறை என்னவாக இருக்கும்? அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-1-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் கல்கண்டு திரைப்படத்திலிருந்து கண்ணன் அவர்களுடைய இசையமைப்பில் ஹரிச்சரனுடைய வரிகளில். ஹரிச்சரனின் குரலில்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: சிஎம்ஆர் தமிழேஸ்தியின் கேள்வி கணை நிகழ்ச்சியில் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ஒரு நபர், அவருக்கு பேர் ராமு. அந்த அவர் ராமு வந்து ஒரு பெண்ணிடம், உனது தாயின் கணவனின் சகோதரி எனக்கு அத்தை என்று கூறினான். அப்படியெனில் அந்த பெண்ணிற்கும் ராமுவிற்கும் உள்ள உறவு முறை என்ன என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. அதற்கான உறவு முறை, சரியான உறவு முறை வந்து சகோதரி தான், அவர்கள் சகோதரர்கள் தான் இரண்டு பேரும். சரியான பதில்தான். இணைந்து சிறப்பித்த குகதா, சத்யா, தாரணி, இதயன், மதன் மற்றும் பிரேமா அவர்களுக்கு மிக்க நன்றி.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-2462-4462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் கேள்வி கணை நிகழ்ச்சியோடு இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு இரண்டு திரைப்படங்கள் தரப்படும். அந்த இரண்டு திரைப்படங்களையும் நீங்கள் 12:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறுகின்ற திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 12:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு இரண்டு திரைப்படங்கள் தரப்படும். ஒலிக்கவிருக்கும் பாடல் மாரா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் சிட் ஸ்ரீராமின் குரலில்.

0: சீமாட்டாமல் எஸ்டியில் உங்களுக்கு தரப்படும் இரண்டு திரைப்படங்கள், முதலாவது கண்டு கொண்டேன், இரண்டாவது சொல்லாமலே. முதலாவது கண்டு கொண்டேன், இரண்டாவது சொல்லாமலே. இந்த இரண்டு திரைப்படங்களையும் நீங்கள் 12:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 12:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
0: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நான் மறந்து அழைக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: எல்லாமே இரண்டு படம் நல்ல படம், எனக்கு பிடித்தது கண்டு கொண்டேன்
0: முதலாவது
2: படம். எல்லாமே ரெண்டு படத்துக்கும் நல்ல பாடல் இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் விருப்பமான பாடல்
0: பார்ப்போம். நன்றி.
3: வணக்கம் ரஜி,
0: சொல்லுங்க.
3: நான் பிரேமா பேசுவேன். கண்டு கொண்டேன்
0: பார்ப்போம். நன்றி.
3: கே சொல்லுவாள்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரஜி கோராஜ்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: அது இன்னும் நல்ல படம், சொல்லாமலைக்கு போடுறோம்.
0: சொல்லாமலைக்கு நாங்க போடுவோம்.
4: பார்ப்போம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்க மடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, தாரணி சொல்றேன்.
0: வணக்கம் தாரணி.
5: எனக்கும் ரெண்டுமே ஓகே, ஆனா கண்டு கொண்டேன் கொஞ்சம் கூடது. அதுல எல்லாமே நல்ல பாட்டு.
0: இது கொஞ்சம் குறைய விருப்பம். அப்படியா?
5: அது கொஞ்சம் இதுல எல்லாமே நல்ல பாட்டு. அதுல மம்முட்டி எல்லாம் இருக்கவரையா?
0: நன்றி
5: பாப்பா. நன்றி, வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணன், எனக்கு கண்டு கொண்டேன் பாட்டுகள் நல்ல விருப்பம்.
0: கண்டு கொண்டேன் தான் பார்ப்போம். நன்றி.
6: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ஐடியன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
7: முதலாவது கண்டு கொண்டேன்
0: உங்களுக்கு இந்த பாட எந்த திரைப்படம் பிடித்திருக்கு?
5: எனக்கும் கண்டு கொண்டேன் நல்ல பாடல்கள், சொல்லாமலே நல்ல பாடல்கள். ஆனா அதோட பிடிக்கல. கண்டு கொண்டேன்.
0: அந்த திரைப்படம் பாத்தீர்களா?
5: ஆமா,
0: நல்ல திரைப்படம். ஆமா. நன்றி.
5: வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜி, நான் எனக்கும்
0: கண்டு கொண்டேன் தான் பார்ப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
9: எனக்கும் கண்டு கொண்டேன் தான்.
0: அதுதான் சொல்லாமலே பிடிக்கலையா?
9: நல்ல
0: சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: ஓரளவு
0: சுகமாக, நல்ல சுகமாக இருக்கிறீங்க சொல்ல வேண்டும். அப்படியா?
10: எனக்கு சின்ன பிராக்சர் ஒன்று சோல்டர்ல, நான் நேற்று வாசலோட பேசினேன். சின்ன பிராக்சர் ஒன்று, 10 நாள் வேலையே போயில. இங்கே தான் போய் நேற்று தெரப்பி போட்டு வந்து இன்றைக்கு வீட்டை போட்டீங்கன்னு இப்பதான் போய் கொண்டிருக்கேன். அப்போ அரிஞ்சு காயப்ப மாட்டிட்டு அரிஞ்சு கலைக்கிறேன் விட்டுட்டு இருக்கோம்.
0: ஆமா, உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, இந்த திரைப்படம்
10: தெரியும். நீங்க எல்லா தேர்தலும் அந்த இருப்பினும் தெரியும்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம், நான் பிரசாத் மங்காயகரன். கண்டு கொண்டேன்
0: உங்களுக்கு பார்ப்போம். நன்றி. ஆமாம், உங்களுக்கு தரப்படுகின்ற இரண்டு திரைப்படங்கள், முதலாவது கண்டு கொண்டேன் இரண்டாவது சொல்லாமலே. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. 12:30 உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். தற்பொழுது வந்த வாக்கள் அடிப்படையில் கண்டு கொண்டேன் தான் வின் பண்ணியிருக்குது. ஆனால் நீங்கள் நினைச்சிக்கணுண்டா இந்த திரைப்படத்தை நீங்கள் மாற்றலாம், அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அழைத்து உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு பிடித்த திரைப்படத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்த வழிக்கவிருக்கும் பாடல் ராஜா ராணி திரைப்படத்தில் இருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் ஜி வி மற்றும் கானா பாலாவின் குரலில்.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: சினிமா தமிழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 2 திரைப்படங்கள் கண்டு கொண்டேன் மற்றும் சொல்லாமலே. இந்த 2 திரைப்படங்களை நீங்கள் 12:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இதுவரையிலும் கண்டு கொண்டேன் திரைப்படம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு ஆட்சியை நீங்கள் கலைப்பது போல நீங்கள் நினைத்தால் நீங்கள் இந்த திரைப்படத்தை, இந்த பாடலையும், நீங்கள் திரைப்படத்தினுடைய பாடல்களை நீங்கள் மாற்ற முடியும். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2 2.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: வணக்கம். இந்த பாடல் கலாப காதலன் திரைப்படத்திலிருந்து, கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதியின் குரலில்.

0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். காணவில்லை. ஆமாம், உங்களுக்கு தரப்படும் இரண்டு திரைப்படங்கள், முதலாவது கண்டு கொண்டேன், இரண்டாவது சொல்லாமலை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6422 2. இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6422 2. அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம். காணவில்லை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6422 2.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: அழைப்பில் இருக்கும் நீர் வணக்கம்.
3: வணக்கம். காசிநாதன் கலெக்டர் மாஜி.
0: வணக்கம். சொல்லுங்க.
3: நான்
0: கண்டு கொண்டேன் பார்க்கலாம். நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6422 2.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
6: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
7: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் சித்ராவின் குரலில்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: சீமா தமிழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரலில்.
4: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழேஷ்டியின் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து, இந்த திரைப்படம் 2000 ஆண்டு வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கத்தினுடைய குரலே.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலில்.

பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகி விட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஏசியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய்நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் ப்ரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalam closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள், பெட்டுகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம் ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும் அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை

Simran.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஓட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

வச்சுட்டான். ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

0: வாழ்கிறோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ் ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்ன

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழச்சினியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையிலும் கமல் பாரதி. கலையக நேரம் 5 மணி.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. தென்னிலங்கையின் பத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சேர்த்ததாக கூறப்படும் பெரும் தொகையான சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவு அரசினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற சுமார் 90 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் சொத்துக்களை முடக்குவதற்கு இலங்கை அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தென்னிலங்கையின் பத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரால் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பணத்தை கொண்டு கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் சொத்துக்கள் தொடர்பிலேயே சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பண தூயதாக்களுக்கு எதிரான தடுப்புச் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடிப்படையில் சொத்துக்களை பண தூயதாக்களுக்கு எதிரான தடுப்புச் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய முடக்குவதற்கான உத்தரவை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்திலும் முன்னணி வர்த்தகர்கள் சிலர் மீது அவ்வாறான விசாரணை பொறிமுறை கையாளப்பட்டு வருகிறது. கடலூடாக போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டவர்களின் அடையாளப்படுத்தப்பட்டவர்களின் சொத்துக்களை தற்போது இலங்கை காவல்துறையால் அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வடகிழக்கு பகுதியிலும் முன்னணி திடீர் பணக்காரர்கள் பலர் இலக்கு வைக்கப்பட்டு கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
0: லண்டனுக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையே நேரடி விமான சேவையை ஆரம்பிக்குமாறு பிரித்தானிய தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கேரத் தோமஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஹாரே வெஸ்ட் பகுதியை பிரதித்துவப்படுத்தும் அவர் திருமணம், இறுதிச் சடங்கு, மத விழாக்கள் மற்றும் குடும்ப நிகழ்வுகளுக்காக இலங்கையின் வடபகுதிக்கு பயணிக்கும் பிரித்தானிய தமிழர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது லண்டனிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரடி விமான சேவை இல்லாததால் கொழும்பு சென்று அங்கிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரம் 6 முதல் 7 மணி நேரம் வரை வீதி அல்லது ரயில் மூலம் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரித்தானிய அரசு, இலங்கை அதிகாரிகள், விமான நிறுவனங்கள் மற்றும் லண்டன் விமான நிலையங்கள் இணைந்து லண்டன் யாழ்ப்பாணம் நேரடி விமான சேவையை சாத்தியமாக்குவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என அவர் கோரியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் பூக்களும் பொருளும் சேர்ந்த சின்னத்தை ஈரானிகளும் பயன்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் இடைக்கால தடை விதித்துள்ளதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மம்தா பானர்ஜி மற்றும் அருப் ராய் தலைமையிலான இரு அணிகளும் கட்சியின் உண்மையான உரிமை தங்களுக்கு என கோரி வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை இருதரப்பும் புதிய பெயர் மற்றும் தேர்தல் சின்னங்களில் போட்டியிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து காவல்துறையில் ஊழலை தடுக்கும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான எந்த ஒரு செலவையும் செய்ய நகர நிர்வாகம் தயாராக இருப்பதாக டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோவ் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையில் கண்காணிப்பு, அதிகாரிகளின் நியமனம் மற்றும் பின்னணி சரிபார்ப்பு, தரவுத்தள நடைமுறை, ஆதாரங்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை ப்ரொஜெக்ட் சவுத் விசாரணையில் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. டொரண்டோ காவல்துறையில் பொது நம்பிக்கை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என ஒலிவியா சோவ் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் மினாப் மற்றும் லேமெட் பகுதிகளில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் செயற்பாட்டு தவறு அல்ல, அது தெளிவான போர்க்குற்றம் என ஈரான் துணை வெளிவிவகார அமைச்சர் காசிம் கரிபாபதி தெரிவித்திருக்கிறார். பிப்ரவரி மாதம் ஆரம்ப பாடசாலை மற்றும் விளையாட்டு வளாகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்திருக்கலாம் என நியாயமான காரணங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடசாலை தாக்குதலில் 150க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அவர்களில் 120க்கும் அதிகமான சிறுவர்கள் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் குழு தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறியிருக்கலாம் என கூறப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா தனது பொறுப்பிலிருந்து தப்ப முடியாதென ஈரான் தெரிவித்திருக்கிறது.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

காலை நேரம் 5:04. இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அதே போல வாட்ஸ்அப் வாயிலாக கூட நேர்கள் இணைந்து கொள்ளலாம். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் 1416-644-6222 என்ற இலக்கங்களை அழைப்பதன் மூலமாக வாட்ஸ்அப்பின் வாயிலாக கூட நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்று செப்டம்பர் 18 இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19°C இருக்கிறது. சூரியஒளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 26 km வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அதி குறைந்த புள்ளியாக 10°C பதிவாகும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 2% மீண்டும் உயர்வடைகிறது. 2% உயர்வடைந்து 182.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப்போகிறது. கலைய நேரம் 5:07. ஒழிக்கும் இந்த பாடல் பெத்தல்ஹேம் குடும்ப யூனிட் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடலோடு கபில் கபிலன், பாடல் கானிசை விஷ்ணு விஜய், பாடல் வரிகள் விஷ்ணு ஏடவான்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசி இலக்கம் 4166446222 அல்லது வாட்ஸ்அப் வாயிலாக கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 1416644222 அல்லது முகநூல் வாயிலாக கூட உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் செல்வகுமார், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்ன பாடல் தெரிவிக்கின்ற? யாரை பார்த்து கூறுகிறீர்கள் விட்டு உத்து பார்க்க வேண்டாம்
1: என்று?
0: அப்படி எல்லாம் இல்லை இல்லையா, சும்மா ஒரு பாடல் தான் இல்லையா?
1: பாடல கவிஞர் எழுதியிருக்கிறோம்.
0: அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான்.
0: இருந்தாலும் வழியில சொல்ல முடியாது, அதெல்லாம் காலம் போச்சு. இதோ உங்கள் திருவிழா ஒடிக்கிறது பாடல் கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

ஒழித்த பாடல் வீரம் விளைஞ்ச மண் திரைப்படத்திற்காக ஒழித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-444-2222. நிகழ்ச்சியிலே ஒழிக்கும் அடுத்த பாடல் உன்னுடன் திரைப்படத்திற்காக தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடல்.

0: தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
8: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
9: கலக நேரம் 5:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் கமல் பாரதி. நலமா இருக்கிறீங்களா?
9: நலமா இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: நான் நலமாமா அச்சாச்சாமா இருக்கிறேன். நன்றி.
9: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் என்று?
10: படம் தெரியாது. நீலப்பட்டாடை கட்டி நிலவெண்ணம் பொட்டும் வைத்து புதுப்பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணு பிள்ளை என்னவர். அதான் பாட்டு.
9: அடிக்கடி வானொலிகளிலே ஒளிபரப்பாகாத பாடல். உங்கள் தெருவில் ஒலிக்கிறது கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
10: நன்றி, வணக்கம்.
11: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
12: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. CMR தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
11: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
12: அதத்தான் சொல்றேன்.
9: ஒழிக்கும் பாடல் வீர திருமகன் திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி ஆகியோர் இசையில், கவியரசு கண்ணதாசனின் பாடல் வரிகளில் P சுசீலா, LR ஈஸ்வரி ஆகியோர் பாடியது இந்த பாடல்.

0: கலைஞர் நேரம் 5:53 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் மீரா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் மீரா?
1: நான் நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நன்றி, நலமாக இருக்கிறோம். நீங்கள் என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: உங்களுக்கு மின்னலை படத்திலிருந்து வெண்மதி வெண்மதி ஏன் இல்லை.
0: சரி, இதோ உங்கள் திருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு திப்பு ரூப்குமார் ரத்தோட், பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.
2: வெண்ம

0: கலைகளின் நம்ம 5:39 மணி நேரங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் சாரா.
0: வணக்கம் சாரா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
0: நன்றி, நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு வந்து கிழக்கு வாசல்ல பச்சை மலை பூ அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை இசைஞானி இளையராஜா.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: கலைஞர் நேரம் 5:44 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார் தமிழ் டிவி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சுயசிலிருந்து பாஸ்கரன் கதைக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் பாஸ்கரன்? நன்றி பாஸ்கரன். இன்று என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்?
1: நான் ஹீரோ படத்தில் இருந்து
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: மேலும்
0: சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம்.
2: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
4: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடல் ஏ.எம். ராஜா, பி.சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6:01.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபை உறுப்பினர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் காலை 11 மணி அளவில் இடம்பெற்றது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: இலங்கை தமிழரசுக் கட்சியின் கதிரை கனவின் ஒரு படியாக யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபையின் உறுப்பினர்கள் உத்தியோகமாக நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபை ஆவணத்தில் இன்று கையொப்பமிட்டிருக்கின்றனர். நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபையில் கையளிக்க நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இந்திய துணை தூதர் முன்னிலையில் இடம்பெற்றது. நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபையில் அங்கம் வகிக்கும் 9 உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். இலங்கை நாடாளுமன்ற அமைச்சரவையின் அனுமதியுடன் நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபை கையளிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை ஆட்சியில்லாத காரணத்தால் வடமாகாண ஆளுநர், யாழ் மாநகர ஆணையாளர், கலாச்சார அமைச்சின் செயலாளர், யாழ் மாநகர முதல்வர், இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர், மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் நிகழ்வில் கலந்திருந்தனர். சட்ட உரிமையாளர் கோசலை மதன், யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிறி சர்க்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் காலத்திற்கு நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபையின் அனுமதியுடன் எதிர்காலத்தில் பராமரிப்பு மற்றும் சேவைகள் தொடர இருப்பதாக கூறப்படுகிறது. யாழ் மாநகர சபை பண்பாட்டு மையத்தை கையளிக்குமாறு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்த போதிலும் இலங்கையில் அரசு இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் நடத்திய சந்திப்பின் பிரகாரம் கொழும்பு மைய கட்டமைப்பின் கீழ் பண்பாட்டு மையத்தின் நிர்வாக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றமை சர்ச்சைகளை தோற்றுவித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
1: இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்தை பாராட்டியிருக்கின்ற சர்வதேச நாணய நிதியம் அண்மைய காலப்பகுதியில் நாடு நிதி ஒழுக்கத்தை பேணுவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்காவை சந்தித்த சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதுக்குழு தலைவர் இவான் பாபா ஜியோர்ஜியோ அரசாங்க வருவாயை அதிகரித்தல் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் உள்ளிட்ட விடயங்களில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 7வது மதிப்பாய்வுக்காக இந்த குழு செப்டம்பர் 10 முதல் 23 வரை இலங்கையில் தங்கியிருக்கிறது. இதனிடையே பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து 2027 மற்றும் அதற்கு அப்பாலும் அந்த நிலையை தொடர்ந்து பேணுவது முக்கியம் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியிருக்கிறது. தமிழக அரசும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட வால்கிரீன்ஸ் நிறுவனமும் சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. சென்னை தரமணியில் உள்ள DLF டவுன் டவுன் வளாகத்தில் இந்த மையம் அமைக்கப்படவிருக்கிறது. இதன் மூலம் ஆண்டில் சுமார் 250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எதிர்வரும் ஆண்டுகளில் மையத்தின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தின் இலையுதிர்கால அமர்வு ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பி ஏ பொலியோ வலியுறுத்தியிருக்கிறார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பென்டிக்டனில் நடைபெற்ற கட்சி குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் எதிர்கட்சியாக கனடிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் செயல்படுவது தங்களது கடமை என தெரிவித்திருக்கிறார். வாழ்க்கை செலவு, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக பிரச்சினைகள் உள்ளிட்ட விவகாரங்களில் அரசாங்கத்தை பொறுப்புக்குறச் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் தலைமை மற்றும் கட்சியின் எதிர்கால அரசியல் அணுகுமுறை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக கனடிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக சட்டவிரோதமாக செல்ல முயன்றதாக கூறி டோகோ நாட்டு கொடியுடன் பயணித்த எண்ணெய் கப்பல் ஒன்றை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தாக்கியதாக தெரிவித்திருக்கிறது. ட்ரெண்ட் என்ற அந்த கப்பல் தாக்குதலுக்கு பின் தீப்பற்றியதாகவும் அதன் பயணம் நிறுத்தப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக மீண்டும் பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதா என்பது குறித்து முக்கிய முடிவை எடுக்க உள்ளதாகவும் எதுவும் நடக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார்.
0: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

காலை நேரம் 6:06 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீயின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 18°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் சில இடங்களிலே ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 26 km வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 10°C பதிவாகும். இன்றைய பின்னரவில் சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 2% உயர்வடைகிறது. 2% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 182.9 காணப்படும். நிகழ்ச்சியிலே முகநூல் வாயிலாக பல நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களின் பாடல்களை இப்பொழுது பார்க்கலாம். மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமாக கேள்வி வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அவர்கள் புரியட்டும். அவர் தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதவன் எஸ் ஜானகி பாடிய ஆகாய கங்கை என்ற பாடலை தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதோ அவருடைய தெரிவில் ஒலிக்கிறது பாடல். பாடலோடு மலேசியா வாசுதவன் எஸ் ஜானகி.

0: கலைஞர் நேரம் 6:12 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழச்சி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? நன்றி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல் தெரியும்? சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: மீண்டும்
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு கே ஜே ஜேசுதாஸ்.

0: மக்கள் எங்க நேரம் 6:17 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாகவும் அணிந்து கொள்ளலாம். சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டிவர். அந்த வகையிலே சுந்தர் ரஜினி மோகனராஜன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். நான் நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் இன்றைக்கு எனக்கு வணங்காமுடி என்ற திரைப்படத்தில் வந்த ஏ குமர்தா கும்மா கொய்யா பழம் போல ஐயாவும் வந்தாரே ஒய்யாரம் என்ற பாடலை ஒளிபரப்புவீர்களா, மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். அவருடைய திருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். இது வானொலியில் அடிக்கடி ஒளிபரப்பாகாத பாடல். பாடலோடு எஸ் சி கிருஷ்ணன், ஜிக்கி குழுவினர்.
1: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
1: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.

0: கலைஞர் நேரம் 6:22 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிசா?
1: நல்லா இருக்கோம். நீங்க அப்படி இருக்கீங்களா?
0: இருக்கிறோம் நிசா. வீட்டு வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டதா அல்லது இனித்தானா?
1: வீட்டு வேலையும் செய்து கொண்டு உங்களோட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ஒரு கல்லிலே இரண்டு மாங்காய். என்ன பாடல்?
1: எனக்கு சவிலீலாவதி படத்தில மகராஜனோடு அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு உன்னி கிருஷ்ணன், சித்ரா.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 dollars சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
6: கலை நேரம் 6:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் கமல் பாரதி செல்வி,
6: எப்படி இருக்கிறீர்கள்?
7: என்ன
6: பாடல் தெரிவிக்கிற?
7: எனக்கு கொடிமலர் படத்தில் இருந்து மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாடவா.
6: இதோ உங்கள் தெரிவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி.
6: நன்றி. வணக்கம்.

0: கலைஞர் நேரம் 6:34 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டிவி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற வணக்கம். பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு உன்னி கிருஷ்ணன், ஹரிணி.

0: காலை நேரம் 6:39 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்?
1: படம் பட்டணத்து பூதம், பாட்டு அந்த சிவகாமி மகளிடம் செய்தி சொல்லடி.
0: அருமையான பாடல் ஒலிக்கிறது உங்கள் தெருவில். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன், P. சுசீலா. பாடல் கணிசை R. கோவர்த்தனம்.

0: கலைய நேரம் 6:46 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சிடியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து வருகின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்? சரி, இதோ உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு பாம்பே ஜெயஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் குழுவினர்.

அன்று முழு நன்றுள்ளவனே பின்னோர் எம்மவர்க்கும் நஞ்சு பிரித்து வழங்குதியோ.

0: கலைஞர் நேரம் 6:52 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமா தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தன்னையர். வணக்கம்.
1: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி?

0: நலமாக இருக்கிறோம் ரமேஷ். நன்றி. நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நன்றி.
0: என்ன பாடல் தெரியும் ரமேஷ்?
1: பாடல் வந்து புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண் என்கிற படம்.
0: எப்பொழுதும் புது புது அர்த்தங்கள்,
1: புது புது சாமம்.
0: சரி, ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் ரமேஷ்.
1: சந்திக்கலாம். நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு SP பாலசுப்ரமணியம்.

0: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
1: உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைய நேரம் 7:01.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. சமூக ஊடகத்தில் இஸ்லாம் மதத்தையும் நபிகள் நாயகத்தையும் அவமதித்து பதிவிட்டதாக கூறி சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறப்படும் அனோஜனை தமிழ் முஸ்லிம் மக்கள் அமைப்புகள் இணைந்து கோரிக்கை விடுத்து அனோஜனை உயிரோடு மீட்டெடுக்க வேண்டும் என அவரின் குடும்பம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறப்படும் அனோஜனின் விடுதலைக்கு பல தரப்புகளும் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. அவர் செய்தது தவறுதான். அதற்காக அவரும் மேலவே மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். நாங்களும் மன்னிப்பு கேட்கிறோம். ஐயமிதில் உலமா சபை, இலங்கை அரசாங்கம், சவுதி அரசாங்கம், முஸ்லீம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தயவு செய்து மீண்டும் ஒருமுறை மன்னித்து எனது மகனை உயிரோடு மீட்டு தாருங்கள் என அனோஜனின் தாயார் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அனோஜன் விடுதலை ஒரு உயிருக்கான போராட்டம். தேவையற்ற முகநூல் பதிவுகள், கூட்டங்கள், போராட்டங்களை தவிர்த்து மனிதாபிமானத்திற்கு வழிவிடுங்கள். தமிழ் முஸ்லீம் மக்கள் அமைப்புகள் இணைந்து அந்த விடயத்தில் கோரிக்கை விடுத்து அனோஜனை உயிரோடு மீட்டு தர வேண்டும் என குடும்பம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வரும் இலங்கை நாட்டவரான அனோஜன் சிவராசாவுக்கு மேன்முறையீட்டுக்கு பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள விடயத்தை இலங்கை வெளிவார அமைச்சு உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் பணிபுரிந்த போது சிவராசா சமூக மண்ட ஊடகத்தில் பதிவிட்ட கருத்தொன்று தொடர்பிலேயே வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் இஸ்லாம் மதத்தினை நபிகள் நாயகத்தை அவமதிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்காக ஒதுக்கப்பட்டு தற்போது இலங்கை ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள காணியை 2026 ஆண்டுக்குள் விடுவித்து அஞ்சல் திணைக்களத்திடம் முறையாக கையளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறித்த காணியில் 2027 ஆண்டில் புதிய நிரந்தர அஞ்சல் அலுவலகத்தை கட்டடத்தை அமைப்பதற்கான நிதி மற்றும் நிர்வாக ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அவர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசாவிடம் கோரியிருக்கிறார். இது தொடர்பில் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிசா பதிலளித்திருக்கிறார். ஏற்கனவே ஜூலை மாதத்துக்குள் காணி விடுவிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த காலக்கெடு கடந்தும் காணி விடுவிக்கப்படவில்லை என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் 29 தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்சா இன்று முற்பகல் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்தபோது 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தின் அதிகரித்து வரும் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியா சுமார் 47 லட்சம் லிட்டர் டீசலை நட்புறவு எண்ணெய் குழாய் மூலம் அனுப்பியிருக்கிறது. சுமார் 4000 மெட்ரிக் டன் டீசல் இந்தியா வங்கதேச நட்புறவு குழாயூடாக பர்பதியூர் முனையை சென்றடைந்திருக்கிறது. 2023 செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த குழாய் வழியாக வங்கதேசம் 330,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான டீசலை இந்தியாவிலிருந்து பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் மக்கள் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் பயணத்தை மேற்கொண்ட பிரதமர் மாக்கானி நாடு திரும்பியிருக்கிறார். இன்று அவர் ஒட்டாவாவில் நடைபெறும் லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் உரையாற்றவிருக்கிறார். எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தின் இலையுதிர்கால அமர்வு ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் லிபரல் கட்சியின் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த அமர்வில் செப்டம்பர் 2 பிரதமர் அறிவித்த எரிபொருள் வரி நீடிப்பை நடைமுறைப்படுத்தும் சட்டம் மூலம் உள்ளிட்டவை குறித்து கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. ரஷ்யாவின் அண்மைய அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டின் முக்கிய வாய்ந்த பாதுகாப்பு தொழில் தளங்கள் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டத்தை தயாரிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டதாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார். சமீபத்திய வாரங்களில் ஐரோப்பியர்களும் பிரான்சும் எதிர்கொள்ளும் ரஷ்யாவின் கலப்பு அச்சுறுத்தல் தீவிரமடைந்திருக்கிறது என்று அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்த பின்னர் எலிசே அரண்மனையில் செய்தியாளர்களிடம் மேக்ரோன் தெரிவித்தார். முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் இணையவழி தாக்குதல்களை குறிப்பாக குறிப்பிட்ட மேக்ரோன் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என்று எச்சரித்ததோடு உக்ரைனுக்கான ஐரோப்பியர்களின் ஆதரவை குறைக்கும்படி அவர்களை அச்சுறுத்த மாஸ்கோ முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நீங்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலையங்க நேரம் 7:06. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். 16 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸ் பதிவாகும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும், ஆனால் சில இடங்களிலே ஆங்காங்கே முகில்மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை செப்டம்பர் 19 சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் பதிவாகும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸ் பதிவாகும். நாளைய பின்னிரவில் சில இடங்களிலே மழைத்துருளுக்கான வாய்ப்பு 60%. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. நள்ளிரவின் பின்னர் 2% உயர்வடைகிறது. 2% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 182.9% காணப்படும். நீங்களும் உங்கள் தெரிவு பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-444-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மலர் மகள் சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் கமல்வாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கின்றார். நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் காற்றின் மொழி ஒலியா இசையா திரைப்படம் மொழி பாடியவர் சுஜாதா ஒளிபரப்புவீர்களா என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய திருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பொது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-444-2222 அல்லது முகநூல் வாயிலாகவும் அணிந்து கொள்ளலாம். சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம். இதோ உங்கள் திருவையில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஜி வி பிரகாஷ், V7H இணைந்து பாடுகிறார்கள். பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ்.

0: காலைக்கு நேரம் 7:19 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார்த்தம் லட்சியம் 24 மணி நேர தமிழ் ஒலிபரம்.
1: மச்சான்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: Everything okay, no problem undichu nam
3: bar kalamu closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
2: Last minute le closing jeda brothers chellathukku thanks.
3: Chellam illa da Selvam.
2: Sari sari.
5: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365
6: கலை நேரம் 7 மணி 27 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி. 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து உள்ள அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: என்ன பாடல் திருவாடு வந்திருக்கிறீர்கள்? சரி, ஏதோ உங்கள் திருவிழா ஒழிக்கிறது. பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி.
6: வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி.

0: கலைக நேரம் 7:33 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஜெயவேசன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் ஜெய்? நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் தெரிவு?
1: இனிமே இந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை இருக்கு.
0: அதுதான் எதிர்க்க கவலை. சரி, ஒழிக்கிறது உங்கள் தெரிவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், LR ஈஸ்வரி குழுவினர்.

பங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.

0: கலைஞர் நேர்மகள் மணி 39 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா இருக்கேன்மா, உங்களை நியூஸ் கேட்க சந்தோஷமா இருக்கு.
0: சரி, என்ன பாடல் தெரியோடு வந்திருக்கிறீர்கள்?
1: மனோகர் அந்த பாடல், அன்பு மச்சாலை அந்த பாடல்
0: கேட்க, அன்பு மச்சாலை அழைக்கத்தான் நிற்கிறீர்கள். சரி, இதை உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு பூபிசே சக்கரவர்த்தி, ஏ மனோகரன்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: கடைக நேரம் 7:46 நேர்கள் கேட்டுக்கொண்டு பத்து சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியை அடுத்து முகநூல் வாயிலாக ராஜேஷ் குமார் இணைந்திருக்கிறார். அவர் மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேள்வி வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவனர்கள் புரியட்டும். எனக்கு குபேரன் படத்தில் போய் வா நண்பா சாங் கிடைக்குமா என்று எழுதியிருக்கிறார். இதோ உங்களுடைய திருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகனங்கள். பாடல் காணிசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடல் வரிகள் விவேகா, பாடலை தனுஷ் பாடியிருக்கிறார்.

கலைக நேர்மகள் மணி 50 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. ஒலிக்கும் அடுத்த பாடல் மனோ எஸ் ஜானகி பாடியது தர்மதுரை திரைப்படத்திற்காக.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு. ஒலிக்கும் அடுத்த பாடல் அமுதன் அண்ணாமலை பாடியது. பாடலுக்கான இசை கே எம் சிவாயர் மற்றும் கண்ணன் மாஸ்டர் ஆகியோர். பாடல் வரிகள் தியாகராஜா. ஒலிக்கிறது பாடல்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலையங்க நேரம் 8 மணி.
1: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. தென்னிலங்கையின் பத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சேர்த்ததாக கூறப்படும் பெரும் தொகையான சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவு அரசினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற சுமார் 90 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள சொத்துக்களை முடக்குவதற்கு இலங்கை அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தென்னிலங்கையின் பத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரால் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பணத்தை கொண்டு கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் சொத்துக்கள் தொடர்பிலேயே சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பண தூயதாக்களுக்கு எதிரான தடுப்புச் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடிப்படையில் சொத்துக்களை பண தூயதாக்களுக்கு எதிரான தடுப்புச் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய முடக்குவதற்கான உத்தரவை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்திலும் முன்னணி வர்த்தகர்கள் சிலர் மீது அவ்வாறான விசாரணை பொறிமுறை கையாளப்பட்டு வருகிறது. கடலூடாக போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டவர்களின் அடையாளப்படுத்தப்பட்டவர்களின் சொத்துக்களை தற்போது இலங்கை காவல்துறையால் அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வடகிழக்கு பகுதியிலும் முன்னணி திடீர் பணக்காரர்கள் பலர் இலக்கு வைக்கப்பட்டு கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாக இருக்கிறது.
0: லண்டனுக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையே நேரடி விமான சேவையை ஆரம்பிக்குமாறு பிரித்தானிய தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கேரத் தோமஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஹாரே வெஸ்ட் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அவர் திருமணம், இறுதிச் சடங்கு, மத விழாக்கள் மற்றும் குடும்ப நிகழ்வுகளுக்காக இலங்கையின் வடபகுதிக்கு பயணிக்கும் பிரித்தானிய தமிழர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது லண்டனிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரடி விமான சேவை இல்லாததால் கொழும்பு சென்று அங்கிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரம் 6 முதல் 7 மணி நேரம் வரை வீதி அல்லது ரயில் மூலம் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரித்தானிய அரசு, இலங்கை அதிகாரிகள், விமான நிறுவனங்கள் மற்றும் லண்டன் விமான நிலையங்கள் இணைந்து லண்டன் யாழ்ப்பாணம் நேரடி விமான சேவையை சாத்தியமாக்குவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என அவர் கோரியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் பூக்களும் பொருளும் சேர்ந்த சின்னத்தை ஈரானிகளும் பயன்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் இடைக்கால தடை விதித்துள்ளதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மம்தா பானர்ஜி மற்றும் அருப் ராய் தலைமையிலான இரு அணிகளும் கட்சியின் உண்மையான உரிமை தங்களுக்கு என கோரி வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை இருதரப்பும் புதிய பெயர் மற்றும் தேர்தல் சின்னங்களில் போட்டியிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து காவல்துறையில் ஊழலை தடுக்கும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான எந்த ஒரு செலவையும் செய்ய நகர நிர்வாகம் தயாராக இருப்பதாக டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோவ் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையில் கண்காணிப்பு, அதிகாரிகளின் நியமனம் மற்றும் பின்னணி சரிபார்ப்பு, தரவுத்தள நடைமுறை, ஆதாரங்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை ப்ரொஜெக்ட் சவுத் விசாரணையில் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மீது முன்வைக்கப்பட்ட